நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும்.
0: உயர்ந்த கொள்கையுடைய பெரியவர்கள் கோபமடைந்தால் நாட்டை ஆளுகிற அரசனும் இடையிலேயே அரசை இழந்து அழிந்து போவான். குறள் எண் 899 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.

0: 92.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது

0: அருகில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நம்முடைய தன்னம்பிக்கையும் செயல் திட்டமும் தீவிரமாய் இருக்கும் போது நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே இல்லை. ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமழ இதோ வருகிறது. நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:09 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. உழைக்க தயாராக இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும். தொடரும் இனிய பாடல் TC ராதாகிருஷ்ணஜி, செண்பனார் கோயில் சண்முகம், KJ யேசுதாஸ் இவர்களுடைய இணையில் இந்த பாடல். இதோ

கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்போது வேண்டுமானாலும் நாம் மீண்டும் தொடங்கலாம். நேர்மையான சிந்தனையும் நேர்மையான செயலும் இருந்தால் வெற்றி நிச்சயம். பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:14 ஆயிட்டிருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடரும் இனிய பாடல் கரண் இசையமைப்பில் உன்னி கிருஷ்ணன் பாடியது.

பாடிய பாட்டில் மனங்கனிந்து அன்னை தேடியே வந்து அருள் புரிவாள். அருள் புரிந்திடும் அன்னையை கண்டிட ஆயிரம் கோடி பக்தர்களாம். அங்கள் ஆயிரம் கொண்டவள் யாவையும் வென்றவள் ஆனந்த தாண்டவம் புரிந்தவள். ஆனந்த தாண்டவம் ஆடிய நாதனின் அங்கத்தில் பாதி இருக்கின்றவள். ஆதி பராசக்தியாய் விளங்கி வரும் அன்னை கருமாறி தேவியவள். தேவி கருமாறி என்றழைத்தால் ஜென்ம பாவம்.

பிறந்திருக்கும் இனிய உற்சாகமான காலை வேளையில் பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:22 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள், எல்லாம் சில காலம்தான், எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இழந்தவன் நம்பிக்கையோடு இருப்பவன் விழுவது கடினம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் இனிய பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் அருள்மணி வரிகளில் பி. சுசிலா பாடியது

6:26 கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தோல்விகளை சந்திக்கும் போது உங்கள் இலக்கை மாற்றாதீர்கள், மாறாக உங்கள் உத்தியை மாற்றுங்கள். நல்ல குணமும் கடின உழைப்பும் மரியாதையை பரிசாக பெற்றுத்தரும். அழகான சிந்தனை துளிகளோடு இந்த வேளையில் தொடரும் இனிய பாடல் வீரமணி சோமு இசையமைப்பில் கே. சோமு வரிகளில் எல். ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

começando agora. நேரமாறு மணி 30 நிமிடம் ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தயங்குபவர் கை தட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்டல் பெறுகிறார். இதில் நாம் யாராக இருக்க போறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் இனிய பாடல் கண்மணி ராஜா இசையமைப்பில் கவிஞர் முகிலன் வரிகளில் மகாநதி சோபனா பாடிய பாடல்.

நேரம் 6:43 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் கே வீரமணி மற்றும் ராதா இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 6:46 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி நரசிம்மன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். பனை மரம் நமது மரம், நமது மாநில மரம். ஆனா அதிக முக்கியத்துவம் பெறாத மரமா இருக்கு. ஒரு தென்னை மரத்துக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கறது இல்ல. தென்னை வாழையை போல பனை மரத்தின் எல்லா பாகங்களும் பலன் கொடுக்கக்கூடியவைதான். பனை ஓலைகள்ல தான் அந்த காலத்துல எழுத்தாணி கொண்டு எழுதினாங்க. பனை ஓலைகள் இல்லாம இருந்திருந்தா நமக்கு கம்பராமாயணம் கிடைச்சிருக்குமா? அந்த கால சங்க இலக்கியங்கள் கிடைச்சிருக்குமா? நமது நாடு சுதந்திரம் அடைந்த போது அந்த சமயத்துல சுமார் 100-110 கோடி பனை மரங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்போ நமது மக்கள் தொகை 30 கோடி தான். 30 கோடி முகமுடையாள்னு அப்பவே பாரதி பாடியிருக்கிறார். ஆனா இப்போ அது அப்படியே மாறி போயிடுச்சு. மக்கள் தொகை
1: 140 கோடி ஆயிடுச்சு,
2: பனை மரங்கள் 10 கோடி ஆயிடுச்சு. மக்கள் தொகை பெருக்கம் தேவையா தேவையில்லையான்னு நமக்கு தெரியும்
1: லக்ஷ்மி நரசிம்மன் சார்.
2: நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்துல அரசாங்கம் சொன்னது நினைவுல இருக்கும். இப்போ இதை நாம மாத்திக்கணும். நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு. மக்கள் தொகை பெருக்கம் தான் பெரும்பாலான சிரமங்களுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கு. இன்னும் இந்த காலத்துல நாம 3-4 குழந்தைகள் பெற்றுக்கொள்வது நமக்கும் சிரமம் நாட்டுக்கும் சிரமம். இது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு 3-4 குழந்தைகளுக்கு பதிலா வீட்டுக்கு 3-4 மரங்கள், குறிப்பா பனை மரங்கள் வச்சு வளர்ப்பது நல்லது, அதிக பலன் கொடுக்கும். கஜா புயல் அடிச்ச சமயம் எல்லா மரங்களும் வீழ்ந்திருக்கு, பனை மரம் மட்டும் விடல. காரணம் அதன் வேர் அமைப்பு அப்படி. பனை மரத்துல இருக்கும் அத்தனை பாகங்களும் பயன்படும். பனை ஓலை பயன்படும் குடிசை போடுறதுக்கு, நுங்கு பதநீர் சாப்பிட பயன்படுத்துறோம். பனை ஓலையில காத்தாடி செஞ்சு விளையாடுற பழக்கம் அந்த கால சிறுவர்கள்ட்ட இருந்தது, இப்போ இல்ல. காத்தாடினா என்னன்னு கேட்பாங்க நமது பிள்ளைகள். அதே போல பனங்கிழங்கு பனம் பழம்லாம் கூட சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். இன்னைக்கு இதெல்லாம் காட்சி பொருளாயிடுச்சு.

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் காற்றோடும் இசைவூற்றோடும் இதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள் இணைஞ்சிருக்கேன். இந்த இதமான காலை வேளையில் நிச்சயமா உற்சாகம் ஊக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சுன்னா இந்த நாள் இனிய நாளாக நமக்கு அமையும். இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் திட்டமிட்டிருக்கிறோமோ மனசார நினைச்சிருக்கிறோமோ அது அத்தனையுமே ஈடேற வெற்றியடைய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அது நம் கையில் தான் இருக்குது.

இந்த வேளையில் இனிய பாடல் உங்களுக்காக. அழகி திரைப்படத்திலிருந்து ஒளியிலே தெரிவது தேவதையா என்ற பாடல், இளையராஜா இசையமைப்பில் கார்த்திக் அண்ட் பவதாரணி இணைந்தபடிய பாடல். இதோ தொடர்ந்து கேளுங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

நேர்களை நேரம் சரியாக 7:07 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. இப்போல்லாம் நைட்டில் வந்து அப்படி சில்லுனு காற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து அந்த லேசான தூரல் அங்கங்கே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நைட்டில் அப்படி தான் ஃபீல் ஆகுது. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சில பேருக்கு ஐயோ புதுசாக இருக்குங்க அப்படி, ஏன்னா கோடைக்காலம் அப்படியே தாண்டி அப்படியே மழைக்குள்ளே நம்ம வர நேரம் அப்படின்னும் போது அந்த ஃபீல் நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இந்த நேரத்தில் வந்து இந்த நேரமும் அப்படி தான் இருக்கும், ஐயோ நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் கடந்து நம்ம எந்திரிச்சு ஓடணும் இல்லையா. சூப்பா, இதுக்கு நடுவில் உங்களுக்காக ஒரு கேள்வி காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நம்மளோட சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிட்டு சொல்ல போகிறீங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, அண்மையில் அறிவிக்கப்பட்ட 72வது தேசிய விருதுகள் பட்டியலில் தமிழ் திரைப்படம் ஒன்றில் தனது முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகைக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த இளம் நடிகை யார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். தொடரும் அடுத்த இனிய பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை. எஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தாமரை வரிகளில் ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா இணைந்து பாடிய பாடல் இதோ. தொடர்ந்து கிளம்பு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுல.

நெஞ்சுக்குள் பெய்தது மாமழை ஆட்டதா. இந்த பாடலை ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபீலான கூலான ஒரு பாடலுங்க. நேரம் 7:15 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 91.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். உற்சாகமான காலை வேலை அப்படின்னும் போது கண்டிப்பா அது நம்மளுடைய முகத்துல பிரதிபலிக்கணும் கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க, நம்ம முகத்துல என்ன இருக்கோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க எதிரில் இருக்கிற முகத்துக்கிட்ட மட்டும் எதிர்பார்த்துட்டு நம்ம முகத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம அப்படி கடந்து போறது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, காலையிலே வந்து ஒரு புன்சிரிப்போட ஒரு கான்ஃபிடென்ட்டோட அப்படி ரிலாக்ஸா வாக் போறீங்களோ இல்ல ஜாக் போறீங்களோ ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா கடத்திட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து உன் பேரை சொல்ல ரொம்ப ஆசைங்க அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு பாடுற ஒரு பாடல் தான் இது. தேவாவோட இசையமைப்பில் நான் முத்துக்குமார், வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்த பாடிய பாடல் ஏதோ. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமது.

வணக்கம். ஜன கேட்டுக்கிற நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. அழகான ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் கேட்டிருந்த கேள்வி, அண்மையில் அறிவிக்கப்பட்ட 72வது தேசிய விருதுகள் பட்டியலில் தமிழ் திரைப்படம் ஒன்றில் தனது முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகைக்கான விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, அந்த இளம் நடிகை யார் அப்படிங்கிற கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதில்களை அடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. பூபாலன் சொல்றாரு, வணக்கம் சென்னை, ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா நமி அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா நமியா? ஓகே, சரியா தவறா அப்படிங்கறது பின்னால பார்ப்போம். அதே போல் ஜீவா சொல்கிறாங்க, அவங்க நிறைய பதிவிட்டு அவங்களோட ஏரியாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட பேரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் ஆன்சரும் கூட சொல்கிறாங்க, சச்சினா நமிதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேராக ரகரகமாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படிங்க.

தலைவர் இருக்கு. பட் இருந்தாலும் பார்ப்போம் நம்ம. அண்ட் குணாலன் அண்ணாமலை பதில் சச்சனா நமிதாஸ் மகாராஜா திரைப்படத்துக்காக அப்படின்ற கூடுதல் தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நரேஷ்குமார் வைஷு அவங்களோட பதில் ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காலை வணக்கத்தை உற்சாகமாக சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் ஆன்சர் இஸ் சச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இதே பேர் வந்து ரிப்பீட் பண்ணும்போது இதுவே கூட சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது பின்னால் நம்ம பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஒரு இமேஜ் வந்து போட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் யாருங்க ஃபைனலில், ஆனால் அர்ஜென்டினா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர் என்ன சொல்கிறாரு, குட் மார்னிங் சொல்லிட்டு பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடே ப்ரோக்ராம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு, பட் ஆன்சர் இஸ் நோ தேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பி கே பூபாலன் வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம். எல்லோருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாரு. அண்ட் அதே போல் பதில் என்னுடைய விட என்ன தெரியுமா, அர்ச்சனா நமிதாஸ் அப்படின்னு போடுறாரு. என்னங்க அர்ச்சனா மாத்தி மாத்தி சச்சனா அர்ச்சனா அப்படின்னு குழப்பமாக தான் என்னன்றது தெரியல உங்களுக்கு. பதில்களை மாத்தி மாத்தி சொல்லாம சரியான பதில் என்ன அப்படிங்கறத நீங்க தேடி கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததா யார், வீரதுரை வந்து சொல்றாரு காலை வணக்கம் ஆன்சர் இஸ் சச்சனா நமிதாஸ் மகாராஜா திரைப்படத்திற்காக அப்படின்னு இதே சூப்பராக சொல்லியிருக்காரு. அந்த ஹரிஹரன் சிறந்த துணை நடிகைக்கான விருது சச்சனா நமிதாஸ் மகாராஜா மற்றும் ரோபஸ்ரீ வர்கடி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து மித்திய கன்னட திரைப்படம் அந்த ஒரு இதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல தமிழ் திரைப்படம் அப்படின்னா, பட் இவர் கூடுதலாக ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. பெரியசாமி காஞ்சிபுரத்திலிருந்து மகாராஜா திரைப்படத்தில் தனது முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகைக்கான விருதை சச்சனா நமிதாஸ் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மேலப்பட தயாளன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பதில் சச்சனா நமிதாஸ் தாங்க வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம தமிழ் திரைப்படம்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுனால சரியான பதில் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. பட்டாலும் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் உபயோகமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பக்தி நேரத்தில் நிறைய பஞ்சு டைலாக் மாதிரி நிறைய சொல்லிக்கிறது அதை சொல்றாரு, மிக மகிழ்ச்சிங்க. அதே போல பதில் வந்து சொல்றாரு கச்சனா நமிதாஸ், ஆஹா செம்ம குழப்பத்தில் இருக்கீங்க நினைக்கிறீங்க, அர்ச்சனா கச்சனா சச்சனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, சரியான பேர் சொல்லுங்க. ஆல்ரைட், பதில்களை தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. பரத்வாஜ் இசையமைப்பில் வைரமுத்தோட வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடல். இதை உங்களோட தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை மிஸ் மதுளை.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
0: சைபால்
2: துஷ்டரை கண்டால் தூர விலகு. இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டா பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா. இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும், கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்கிறதுக்கு சகுனி உதவுனா. இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான், அதனால் அவனும் தீய

0: செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம், புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணமாயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அன்புடையர்களே, நேரம் சரியாக 7:34 கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் இப்ப கேட்க போற சூப்பரான ஒரு பாடல், காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அட்டகாசமா காத்துக்கிட்டு இருக்கேன். மார்னிங் டைம்ல இந்த மாதிரியான பாடல்லாம் கேட்கும்போது சம ஃபீலா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். சோ ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல வாலியோட வரிகள்ல உன்னிமேனன் பாடிய பாடல் எய்தோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே இசமதுலே.

நேர்களை வணக்கம். சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. சுபமான ஒரு மார்னிங் டைம், அழகான பாடல்கள் வரிசையாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைய நாளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிவர்சரி ஆஃப் மேன்ஸ் லேண்டிங் ஆன் த மூன், அதாவது இன்டர்நேஷ்னல் மூன் டே, சர்வதேச நிலா தினம். இன்னைக்கு 1969 அப்போலோ 11 விண்கலம் நிலவில் தரையிறங்கியதன் ஆண்டு நிறைவை குறிக்கிற வகையில் இப்போ 2026 ஜூலை 20 திங்கட்கிழமை இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம். அறிவியல் விஞ்ஞான உலகம் வளர்ந்துகிட்டே இருக்குப்பா, அதில் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. நாமளும் கூட அந்த ஓட்டத்தில் போயிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இந்திய திருநாட்டிற்கு பெருமையை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த நாளில் நீங்களும் கூட இன்னைக்கு நிலா தினம் அப்படின்னும் போது அந்த நிலாவை சேர்ந்து கவிதையெல்லாம் எழுதி விடலாம், எவ்வளோ எழுதியிருப்போம், எவ்வளோ தள்ளியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் வந்து நீங்கள் நம்மளுடைய இடங்கள், அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோளரகங்கள், அறிவியல் மையங்கள், வானியல் கழகங்கள், இந்த இடத்துலலாம் போனீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள்

இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பர். அடுத்த தகவலுக்கு முன்னாடி அடுத்த உங்களுக்கான பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு காத்துட்டு இருக்குங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வைரமுத்தோட வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி இணைந்து பாடிய பாடல் ஏதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

50 kg தாஜ்மஹால் எனக்கா எனக்கே அப்படிங்கிற மாதிரி கேள்வி நானே பதில் நானே சொல்லி எத்தனை உள்ளங்கள் ஏக்கத்தோடு இந்த பாடலெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் பாடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல். வாழ்க்கை அந்தந்த நேரத்தில் என்னென்னலாம் நடக்குமோ, எப்படி எல்லாம் இருக்குமோ, உணர்வுகள் கிடக்கமோ, அதை வந்து நமக்கு மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அழகாக ரசித்து ருசித்து வாழ்ந்து கடந்து போய்கிட்டே இருந்தனா இந்த வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குங்க. எஸ் டைம் சரியா 7:52 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு மற்றும் ஒரு டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் டே அப்படிங்கிறது, சர்வதேச சதுரங்க தினம். எஸ் இந்த 2026 இன்னைக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஜூலை 20 திங்கட்கிழமையான இன்னைக்கு. இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1924 பாரிஸில் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு, அதாவது ஃபிடே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை நிறுவப்பட்டதை இந்த நாள் நினைவு கூறுது அப்படிங்கிறது மட்டும்தான். பொதுவாகவே விளையாட்டுகள் அப்படிங்கிறது வந்து பட்டையை கிளப்புற மாதிரி சும்மா அனல் பறக்கிற மாதிரி தெரிக்க விடுறது வெற்றி தோல்வி சார்ந்தது மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு நாகரீகம், அது ஒரு கலாச்சாரம், பண்பாடு, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அழகான ஒரு கூறு அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு டைவர்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா டைவர்ஷன்ஸும் தாண்டி சிந்தனையை விளையாட்டுக்குள்ளே செலுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும், நல்வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான், இது மூலிமா சமூகமும் சிறக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னைக்கு சர்வதேச சதுரங்க தினம், இன்டர்நேஷனல் செஸ் டேல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், கடந்து போகணும் அப்படிங்கிற போது அது கூடவே சேர்ந்து நம்மளுடைய சென்னையும் வந்து அதுக்கு மிக முக்கியமான சூப்பரான ஒரு பிளேஸ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் குகேஷ் அண்ட் பிரஜானந்தா போன்ற இளம் வீரர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் தங்களுடைய பராக்கிரமங்களை பறைசாற்றி நம்மளுக்கு பெருமை தேடி தந்துகிட்டு இருக்காங்க. இந்திய தேசத்திற்கும் சரி நம்மளுடைய தமிழ் நாட்டுக்கும் சரி பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் குகேஷ் அண்ட் பிரஜானந்தா இவங்களுடைய அந்த ஆட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில தான்.

ஐயோ மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொன்னாங்க, சச்சனா நமிதாஸ் சொன்னாங்க, அர்ச்சனா நமிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ யார் யார் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியசாமி அவர் சொன்னார், மகாராஜா திரைப்படத்தில் தன்னுடைய முதல் படத்திலேயே சிறந்த துணை நடிகைக்கான விருது யார் அப்படின்னா சச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் கூட ஓரளவுக்கு பக்கமாக இருக்கு, பதில் பக்கமாக இல்லை என்னன்றது நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அந்த அதே போல் ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் வந்து பார்த்தீங்கன்னா சச்சனா நமிதாஸ் அதே மகாராஜா திரைப்படம் தான் சொல்கிறாரு. அந்த பால ஜெயச்சந்தர் உற்சாகமான காலை வணக்கம் சைதியிலிருந்து பாலா பேசுகிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்கிறார். இது சரியா பாருங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் பண்ணுறாரு அர்ச்சனா நமிதாஸ்.

அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் பண்ணுறாரு அர்ச்சனா நமிதாசா. ஐயையோ என்னங்க நீங்கள் பேரில் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, காலா காத்தாலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சோமசுந்தர பிரபு சொல்கிறாரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பதில் பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே போல் பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இவர் சச்சனா நமிதாஸ்னு சொல்கிறாரு. ஓகே இது கூட பரவாயில்ல, சச்சனா சாச்சனா அப்படின்றது அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில பேரெல்லாம் அர்ச்சனான்னு சொல்கிறாங்க, கச்சனான்னு ஒருத்தர் சொன்னாருங்க என்ன. ஓகே நாகராஜ் சொல்கிறார், கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, இவர் வந்து காய்ச்சனா நமிதாசா. ஆஹா என்னங்க இது, இன்னொரு ரகமாக இருக்குங்க, காய்ச்சனா நமிதாஸ் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்கிறாரு. ஆனால் திரைப்படம் மட்டும் மகாராஜா திரைப்படத்திலேருந்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்து கௌசல்யா தண்டபாணி இவங்க சொல்கிறாங்க, சச்சனா நமிதாஸ் தாங்க, திரைப்படம் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வியாசர்பாடி கோவிந்தசாமி சொல்கிறாங்க, இவங்களோட பதில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், பதில் பார்த்தீங்கன்னா இச்னா நமிதாஸ் அப்படின்றாங்க. இன்னங்க ரெண்டு வாட்டி இச்சு போட்டு இச்னா நமிதாஸ் அப்படின்னு போடுறாரு, இது ஒரு தனியான ரகமான ப்ரொனன்சியேஷனாக இருக்குது. ஐயோ தாமலேரி முத்தூர் சரவணன் சொல்கிறாரு, காலை வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம், பதில் பார்த்தீங்கன்னா சச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, திரைப்படம் மகாராஜான்றாங்க. அந்த கொர்க்காத்தூர் கே கே ஞானமுருகன் சொல்கிறார், மதில் மகாராஜா, என்னது மகாராஜாவா, ஓ படத்தோட பேரா சொல்றாரு இவரு, நான் கேட்டிருந்த கேள்வி துணை நடிகை யாரு அப்படிங்கிறது தான். ஆனால் மகாராஜான்னு பதில் கொடுத்துருக்காரு, இது வித்தியாசமா இருக்குல்ல. கலைச்செல்வி இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க, சபரி மனோஜ் வந்து சாச்சனா நமிதாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மந்திரமூர்த்தி சொல்கிறாரு நாகர்கோவிலிருந்து, படம் மகாராஜா, பதில் பார்த்தீங்கன்னா சச்சனா நமிதாஸ், அவங்களுக்கு தான் அந்த துணை நடிகை, சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனிஹவு நிறைய பேர் வந்து பதில் வந்து அப்படியே எடுத்து தெரிவிக்க விட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது சற்று எழுத்து உச்சரிப்பு பேரே கூட சில மாறி இருந்தாலுமே கூட சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாச்சனா நமிதாஸ், எஸ் அவங்க தான். நீங்கள் திரைப்படம் மட்டும் எல்லாருமே மேக்ஸிமம் சரியாக சொன்னீங்க. மகாராஜா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியோட இணைஞ்சு நடித்த அந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம், அது அவங்களுக்கு சிறந்த துணை நடிகைக்கான முதல் படமே அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட். எத்தனை டேலண்டட் பர்சனாலிட்டிஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கண் முன்னாடி காமிச்சு அவங்களை தேசிய அளவில் விருது அவங்க கைகளில் கொடுக்கறது வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாச்சினா நமிதாஸ் அவர்களுக்கு நம்மளும் கூட வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்லலாம். இது மென்மேலும் நல்ல சிறந்த படங்களை வந்து மக்களுக்கு வழங்கணும், என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ பதில் சில அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு படலாம் உங்களுக்காக. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருங்க, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் மட்டும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற பாடல். பரணி இசையிலும் வரிகளிலும் கிருஷ்ணராஜ் மற்றும் எம் எஸ் சுமிதா இணைந்தபடி அந்த பாடல் இது உங்களோட தொடர்ந்து கிழங்கு 101.4 எங்கள் அமை சம்மதுளே.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குஜஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் எஸ் இந்த ஒரு மணி நேரம் பட்டி கிளப்புறமான பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பறை சாட்டுற போகுதுங்க. செம்மையான வைப்பு கிளப்ப போகுது அப்படிங்கிற மாதிரி சம மூட்ல எல்லா பாடல்களும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருங்க, ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க, பாசிட்டிவ் மைண்ட்ல இந்த நாளை தொடங்கி அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடல் பைசன் காலமாடன் படத்துல இருந்து செமையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரியான ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடலுங்க. ரக்க ரக்க ரக்க அப்படி அத்தீவான காட்டுக்குள்ள ஒத்தையான நேரம் அப்படி செமையான ஒரு பாடல் தாங்க. நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்புல அறிவு வரிகள்ல வேடன் அறிவு நிவாஸ் கே பிரசன்னா இந்த மூவரும் இணைந்து பாடிய இந்த பாடல் இதோ உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமத்துளே.

பாட்டு எப்படி செம பீட்டா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட சூப்பரான ஒரு பாடலை கேட்டுபிடிச்ச நேரம் 8:09 ஆயிட்டு சிட்டாவை பறந்துட்டு இருக்க நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான பாடல்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த பாடல் உங்களுக்காக கூலி படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல அறிவோட வரிகள்ல அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல் தான் ஏதோ பட்டையகளை காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 8:14 தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். சேதாரமும் பாதிப்பும் இல்லாம சாலை விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சு எந்த வாகனத்தில் பயணம் செஞ்சாலும் சரி அதை சரியா கடைபிடிச்சு போகணும் அப்படிங்கறது ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக டிராகன் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாடல் உங்களுக்காக லியோன் ஜேம்ஸ் இசையமைப்பில் வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்களை சமதுலே.

0: நாங்களாம் சும்மாவே அலப்பற பண்ணுவோம், ஃபயர் ஃபயருமா அப்படின்னு கிளம்பிட்டு இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை எங்கே போய் முடியுனே தெரியாது ரசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எதையுமே வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குமா? எல்லாம் பொதுவான விஷயத்துக்குலாம் கூட அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணி அதன்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா வளர்ச்சி முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தனி மனிதன் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி எடுக்கும்போது அது ஒட்டுமொத்த சமூகமும் அந்த முன்னெடுப்பில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணும் இல்லையா? அட் த சேம் டைம் நாம எடாகுடமா ஒரு நபர் வந்து பண்றோம் செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகமும் காலி. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்காக நமக்காக நம்ம ஒழிச்சிட்டு ஓடிட்டு இருக்கணும். ஒட்டுமொத்தமா அந்த சமூகம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஒன்னுல காலையிலே கருத்தூசியா அப்படின்னு டென்ஷன் ஆயிடாதீங்க, சூப்பர் ரிலாக்ஸ் கேட்டு போயிட்டு இருப்போம். சவாடா பைபான பாடலாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கலாம், அதை கொடுத்துட்டு இருக்கா நடுவில் அடிச்சுமா அப்படி பேசிட்டு போயிட்டு இருப்போம். டைம் சரியா பாத்தீங்கன்னா 8:19 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரஷ் ஆர் ரெயின்போ, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சூப்பரான சாங் ஏனப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து ஒரு காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் இந்த பாடல் ஜி வி பிரகாஷ் குமாரோட இசை அமைப்புல இதோ தொடர்ந்து கிளங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 கிளம்பி சமதுலமா.
1: மரக்கன்.

என்னங்க இது, இந்த பாட்டு இவ்வளோ வேகம், இவ்வளோ இது, அது லிரிக்ஸ் சில வந்து எடுக்க அக்கி என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃபாஸ்ட் பீட் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே வர்ற அப்படியே ப்ரொமோஷன் மாதிரி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். அதில் நடுவுலையும் அப்படி தான் கத்துறாங்க. சூப்பர் ஜாலி மண்ணில் கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 ரஷ் ஆர் ரெயின்போ டைம். சரியா 8:23 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு முக்கியமான மண்டே அப்படிங்கிறது வந்து சண்டே பிடிச்சி மண்டே வந்துருச்சு பாஸ் என்ன பாஸ் இது, இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா லைவ் இருக்கூடாது, வீக்கெண்ட் கன்சிடர் பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வைக்க முடியாது. இந்த வாரத்தினுடைய முதல் வேலை நாள் அப்படின்னும் போது உற்சாகம் கரைபிறண்டு ஓடி அப்படின்றது என்ன பாய்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆபீஸுக்கு. ஓகே எஸ் சமவை பட நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாடல் ஜி வி பிரகாஷ் குமாரோட இசை அமைப்புல வருகிறதுக்கு தொடர்ந்து கிளம்பி ரெயின்போ எஃப்எம் 101.4 கோல்டன் ஸ்பாரோ.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: நேரமட்டுமணி 28 நிமிடம் ஆயிட்டு இருக்க கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மண்டே நாளா என்னவா ஆகும் அப்படின்னு ஐயோ ஓவருக்கு மறந்துட்டடா அத்தா தகப்பரே என்னடிக்க நீங்க கூடாது கொஞ்சமாவது ஞாபகப்படுத்த கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்பா என்ன சோகம் காலையிலே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னத்த பண்ண நான் வந்து மேக்ஸ் ஓவருக்கு போட்டு வரலையாப்பா அசைன்மெண்ட் எழுதிட்டு வரலையாப்பா அப்படிங்கிறலாம் வந்து ஃபீல் ஆகிட்டு இருப்பாங்க. சில பேர் நமக்கு மண்டே வந்தாலும் சரி சண்டே வந்தாலும் சரி எல்லாம் ஒண்ணு தான்ப்பா ஏன் ஒர்க் என்ன கரெக்டா முடிச்சுட்டு ஜாலி மோட்ல இருப்பேன்னு சில பேரு ஒன்னுல காலையில எப்படி இருக்கு நம்ம மனநிலைகள் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு ரகமா ஒவ்வொரு இதுவா இருந்துகிட்டு இருக்கலாம். அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நாட்டு நடப்ப பத்தி சுவர் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது செம்மையான பாட்டு உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கேன். ரெட்ரோ படத்துல இருந்து கனிமாவோட வெர்ஷன் வர காத்துட்டு இருக்கேன். எஸ் இந்த பாட்டுல பினிஷிங் டச் இருக்கு பாருங்க வேற லெவல். பற இசை முழக்கம் வந்து சும்மா ஆடாத கால்களையும் ஆட வைக்கும் இடி முழக்கம் அப்படின்னாலும் சொல்லலாம். அந்த பாடல தொடர்ந்து கேளுங்க 101.4 கிழமை சமதுலே.

குறிப்பா அந்த சாலைகள்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை ஓட்டும் போது ஏய் ரோட்டை விடுப்பா, நான் கேட்டா தரப்பா, நான் பாய்ஞ்சுக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பாய்ச்சல் தான் வந்து அதிகமா இருந்திருக்கு. அதுவும் கூட இந்த பள்ளி பகுதிகளில் வந்தெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையே கிடையாது. ஐயோ குழந்தைங்க போறாங்களப்பா, ரோடு கிராஸ் பண்றாங்களப்பா, குழந்தைங்களோட ஆட்டோ போகுதே வேன போகுது அப்படின்றதான் வந்து எந்த கருத்தனையும் கிடையாது. என்னோட வழி தனி வழி, விடா வண்டியை லெஃப்ட்ல விடு ரைட்ல விடு சந்தில் பூரு ஆட்டோ ஓடையே அப்படி இப்படின்னு சந்தில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிராஷ் டிரைவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மற்றவங்க மேல, குறிப்பா அந்த பள்ளி பகுதிகளில் குழந்தைங்க மேல கவனத்தில் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையோட சில இடங்களில் குறுகலான ரோடு, ரோடே வந்து அவ்வளோதான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கார் போகலாம், சைடில் வந்து ஒரு பைக்கு போகலாம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு பக்கம் கார் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பைக்கு போகிற இடத்துல இன்னொரு காரை வந்து அப்படியே உள்ள வந்து போய் பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ பின்னால் வர பைக்குங்க யாருமே போக முடியாத அளவு இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட கணிப்பு இன்ஜினியரிங் கெப்பாசிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னு கிடைக்கிற சாலைகளே வந்து நம்ம கணிக்கிறோங்க. ரெண்டு கார் பேரலாம் போக முடியும்னாக்கா பரவாயில்ல போகலாம், ஆனால் ஒரு கார் தான் போக முடியும், பக்கத்தில் வந்து பைக் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து அந்த புரிதல் இருந்துகிட்டே கார் வாழ்ந்து பெரிய வாகனங்கள் என்ன இசையமைப்பில் இந்த பாடல் உங்களுக்காக ஒரு காதிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கலங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 8:41 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். எஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பாடல் உங்களுக்காக யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு ஒண்ணு இல்ல, இந்த பாட்டு சுத்தி சுத்தி அடிச்சது பாருங்க என்னமா அப்படிங்கிற மாதிரி செம்மையா இருந்துச்சு. அவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணி, அவ்வளவு பேர் அதுல கொண்டாட்டமா ஆட்டம் போட்டு நடனம் ஆடி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த பாடல் தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்புல, கென் கருணாசோட வரிகள்லயும் குரல்லையும் இந்த பாடல். இது உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே.

ஒவ்வொரு இளைஞரோட வாழ்க்கையிலையும் எத்தனை மினிக்கு எத்தனை முட்டைக்கலைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்னுல யாருடைய வாழ்க்கையும் கலக்காம ரொம்ப அப்படியே அழகா மலர் போல வாசம் போல கலந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டைக்கலைகள்லாம் சூப்பரா இருக்கும் லைஃப்ல. நேரம் 8:44 நிமிடம் ஆயிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. நெக்ஸ்ட் பாடல் இன்ன செம்ம வைப் ஆன ஃபர்ஸ்ட் பீட் ஆன சாங் உங்களுக்காக விடா முயற்சி படத்திலிருந்து வர காத்துட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல, அறிவோட வரிகள்ல அந்தோனிதாசன் குரல்ல, இதோ இந்த பாடல் தொடர்ந்து கலங்கு ரெயின்போ FM 101.4 சமதுலே.

0: Bye.
1: இப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சீரியஸாக பேசினா கூட இருங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நம்மளுக்கு கடந்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, காலையில் வந்து செம்ம வைபான சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட நிகழ்ச்சி என்ன தெரியுமா? ரஷ் ஆர் ரெயின்போ. 8:48 தாண்டி குதிச்சு ஓடிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4. எங்க எல்லாமே இசை மதுளே.

ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அச்சோ அப்படின்னு இறக்கப்பட்டது மட்டும் போயிட்டே இருக்க கூடாதுங்க. இறக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போறது தான் மனிதநேய மனசாட்சி அப்படின்னு சொல்றது. நம்ம சென்னை மெட்ரோ சிட்டிலலாம் மனசாட்சி இருக்கு, ஆனா அதை வந்து பயன்படுத்துறதுல செயல்படுத்துறதுல நமக்கும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அப்படின்னு வந்திருக்கிறோம். ஒன்னிடத்துல 8:52 தாண்டி குதி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ் நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு

0: 슬기로운
1: என்ன ஒரு பாட்டு காலு மேல கால போட்டு ராவண குளமே சாமியா இருந்துச்சுல.
2: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
3: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து

வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ற நெதச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் இன்று ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழா நேற்று நிறைவடைந்தது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:02 மைட்டிற்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், ஒரு காலை பொழுதில் ஒரு சூரியனுடைய விடியல் எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி இந்த காலை பொழுதோடைய இந்த விடியலுமே இந்த நாளுடைய உங்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிட்டு குட் மார்னிங் காலை வணக்கத்தை நேர்கள் ஆகிய உங்களுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் இந்த மண்டே மார்னிங் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நான் வந்து வந்துட்டேன். எஸ், எல்லாருக்குமே அந்த ஒரு சோகம் இருக்குது இல்லைங்களா? அதாவது வீக் ஃபுல்லாக நம்ம வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு

உழைச்சி ஓடி ஆடி எல்லாமே இது பண்ணுவோம். அந்த வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமை அந்த ஈவினிங் வந்தால் மட்டும் ஹப்பாட வீக்கெண்ட் வருதுடா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்கே அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம். ரொம்ப கஷ்டமான விஷயம் எங்கே அப்படின்னா மண்டே மார்னிங். நீங்கள் அழுதுகிட்டே ஸ்கூல் போனாலும் சரி, புலம்பிகிட்டே ஆஃபீஸ் போனாலும் சரி, என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே காலேஜ் போனாலும் சரி, அது எல்லாத்துக்குமே நான் ஒரு செம்மையான சொல்யூஷன் வச்சுருக்கேன். எஸ், அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக பயங்கரமான செம்மையான ஜாலியான வைபான சாங்ஸ் எல்லாமே உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு வர போகிறேன். எஸ், உங்களுடைய ரெயின்போ ரேப்பில் நீங்கள் பாடல்கள் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். முதலாவதாக உங்களுடைய இந்த மண்டே மார்னிங்கை செம்மையாக ஜாலியாக ஆக்கிறதுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. பரத்வாஜுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் மனோவுடைய குரலில் அட்டகாசம் திரைப்படத்தில் அட்டகாசமான ஒரு பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. எங்கள் இந்த மண்டே மார்னிங்கில் ஸ்டேட்யூன் தெரியும் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுல.

Rainbow Rap. Rainbow Rap.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ கலக்கல. நம்ம சரியாக 9:09 ஆகிட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல. என் கூட வந்து எஸ் ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. நான் போட போகிற ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே கண்டிப்பாக அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு செம்மையாக ஹாப்பியாக சந்தோஷமாக குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் இந்த மண்டே மார்னிங்கை நீங்கள் வந்து சோகத்தோடையே கடக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க தான் நான் வந்திருக்கல, நான் இருக்கல. ஸோ அதனால் இங்கே எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதனோட தொடர்ச்சியாக அதனுடைய வரிசையில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் பாபுஜியுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனோட குரலில் ஒரு அழகான பாடல் பில்லா திரைப்படத்திலிருந்து மீண்டும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூனுத்து ரெண்டாயிரம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.
1: புத்தி கொஞ்சம்

Rainbow Rap. Rainbow Rap.

பில்லா திரைப்படத்துலேருந்து பயங்கரமான செம்மையான வைபான சாங் ஒன்று கேட்டிங்க. எஸ் அடுத்ததாக ரெயின்போ ரேப்பில் உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் அருண்ராஜா காமராஜாவுடைய வரிகள்லாம் அனிருத்தோடைய ஐசெல்லாம் ஷில்பா ராவ் அனிருத் இருவரும் இணைந்து பாடிய ஒரு வைபான ஒரு சாங் ஜெயலலிதா திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் ஒன்று திரையன் வேஃபம் 101.4 எல்லாமே எப்போவுமே செம்மதுவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நீ பாட்டுக்கு வர, பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கயாவது அசமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:20 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதூள் 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. நான் பேசுகிற மாதிரி இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே உங்களை பயங்கரமாக செம்மையாக வந்து குதூகலப்படுத்தும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து ஹாப்பி படுத்திட்டு இருக்கும், சந்தோஷப்படுத்திட்டு இருக்கும். எஸ் நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டே கேட்டிருந்தாலும் சரி, டீக்கல் உட்காந்து கேட்டாலும் சரி, எல்லிக்கல் நின்று கேட்டாலும் சரி, வீட்டில் எஃப்எம்ல ரேடியோவில் கேட்டாலும் சரி, பஸ்ஸில் போகும்போது ஹெட்செட் மாட்டிட்டு கெட்டுகிட்டே இருந்தாலும் சரி, நான் போட போகிற நான் ப்ளே பண்ண போகிற பாட்டுனால நீங்கள் அந்த இடத்துலேயே வந்து எழுந்து நின்று டான்ஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு கிடையாது. எஸ் ஏன்னா நான் அந்த அளவுக்கு வைபான சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மண்டே மார்னிங் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு அப்செட்டோடு இருப்பீங்க இல்லையா, ஐயோ என்னடா இது மண்டே மார்னிங்கா அப்படின்ட்டு இல்லாமல் பா மண்டே மார்னிங்கா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்காக இந்த பாடலாமே எடுத்து வச்சுருக்கேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் தமனுடைய இசையில் நாமத்துக்குமாருடைய வரிகளில் தமன் ஸ்ரீவானந்தி மேகா ஜானி நால்வரும் இணைந்து பாடிய மம்மட்டியான் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் 2.4 எல்லாமே எப்பவுமே செமதூள்.

0: Rainbow Rap. Rainbow Rap.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:26 நம்ம மைட்டர் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுல ரெயின்போ ராப்ல உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் அனிருத்துடைய இசையில் விஷ்ணு எட்வன் மற்றும் அசல் கோளாறு அவர்களுடைய இசையில் அசல் கோளாறு சுப்புலட்சுமி அனிருத் மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பயங்கரமான வைபான சாங் அது வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கூலி திரைப்படத்திலிருந்து மோனிகா பாடல்தான். ஸ்டேட்யூன் சித்திரன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
2: ரெயின்போ ராப்.
3: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 9:31 நம்ம மைக் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசியிருக்கேன். என் சேம் கூட சேர்ந்து வந்து ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த காலை பொழுதுடைய விடியல் எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கதோ அதே மாதிரி இந்த ஒரு காலை பொழுதுடைய ஒரு விடியலுமே உங்களுடைய இந்த நாளுடைய வெற்றியை நோக்கி பயணிக்க என்னோடய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எஸ், நான் அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயமோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து எப்போவுமே நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை சொன்னால் உங்களுக்குமே வந்து சம்திங் ஏதாவது எங்கே இருந்தாவது ஒரு சின்னதாக ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லையா, ஒரு ட்ராப் அளவுக்காச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. எஸ், குட் திங்ஸ் டேக் டைம். இந்த ஒரு விஷயம் தான், நல்ல விஷயங்கள் நடக்கிற கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும், அதனால் அது வந்து நடக்காமே போயிடாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. எஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்போ வரைக்கும் நடக்கலை அப்படின்னா இட்ஸ் ஓகே, அதை விட பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்குது, அதனால தான் இந்த விஷயம்லாம் தள்ளி போகுது அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எவ்ரி திங் லைக் ரீசன் தான், சம்திங் ஏதாவது ஒரு ரீசன் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குது, நீங்கள் பிளான் பண்ணபடி போகல அப்படின்னா ஸோ எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. அண்ட் தென் உடனடியாக வந்து எதுவுமே நடந்துடாது, அது கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லைக் நம்ம கொஞ்சம் பெரியாளாக எப்படி ஒரு காலம் எடுக்குது, ஒரு பல வருடங்கள் ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். ஆனால் அது தானாலாம் காலங்கள் எடுத்தாலும் நடந்துடாது, அதுக்காக நீங்கள் வந்து முயற்சிகள் மேற்கொண்டால், அதுக்காக நீங்கள் வந்து மெனக்கெடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் ஒன்று இருக்கும். அதுதான் சயின்ஸு கூட, அதுதான் அறிவியல் கூட, கண்டிப்பாக ஒரு ஒரு விசைக்குமே வந்து எதிர்விசை உண்டு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று கிடைக்கணும், அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்பி நம்பிக்கையோடு வந்து பயணிங்க, கண்டிப்பாக அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களை வந்து சேரும், அதுக்கு நான் கேரண்டி.

அதனால் இந்த மண்டே மார்னிங்கில் சோகமாக இருக்கிறதெல்லாம் கைவிட்டுட்டு ஜாலியாக ஆஃபீஸ் போங்க, காலேஜ் போங்க, ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாக நல்லா படிங்க, காலேஜ் போகிற பசங்களாக போயிட்டு படிச்சுட்டு மட்டும் வாங்க. அதே ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்கன்னா ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வந்துடும், அவ்வளோதான். இன்னொரு நாலு நாள் தானே, வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் வந்து திரும்ப அப்போயும் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மண்டே மார்னிங் மட்டும் எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாரத்துடைய முதல் நாள். ஸோ அந்த முதல் நாளே நீங்கள் வந்து சோகமாக இருந்தீங்கன்னா எப்படி? சிரிங்க, சிரிங்க, பல்லே தெரியல பாருங்கள், சிரிங்க, நல்லா சிரிங்க. இப்போ எப்படி பிரைட்டாக க்யூட்டாக இருக்கீங்களா? எஸ் அதே மாதிரி ஆஃபீஸ் போங்க, இன்முகத்தோடு எல்லாருக்கூடமே பழகுங்க. அப்போ தான் அவங்களுமே உங்கள் கூட வந்து இன்முகத்தோட பழகுவாங்க. இந்த மண்டே மார்னிங் செம்ம ஜாலியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். எஸ் உங்களுக்காக அடுத்ததாக வரவேற்கக்கூடிய பாடல் யூத் திரைப்படத்துல வந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த யூத் இல்ல, பழைய யூத். யூத்னாலே புதுசு தானே, அது என்ன பழைசா இருக்க கூடாதுதான் யூத்னு வச்சிருக்கோம். அதுல நீ புது யூத் பழைய யூத்னு சொல்றியா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. அது படத்தோட பேரு. எஸ் கபிலனுடைய வரிகளில் மணி சர்மாவுடைய இசையில, சங்கர் மகாதேவனுடைய குரலில் பழைய யூத், அதாவது விஜய் அவர்கள் நடிச்ச படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெண்டு புள்ளி நாலுங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல. நான் உங்க வைக்கு தான் பேசியிருக்கேன். செய்ய கூட சேர்ந்து ரெயின்போ ஆப் தான் கேட்டிருக்கேன். ரெயின்போ ஆப்பில் அந்த ஒரு மணி நேரம் வந்து செம்மையாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பல்வேறு பாடல்களை வந்து நான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இந்த மண்டே மார்னிங்க என்னோட பாடல்கள் மூலியமாக உங்கள் மனம் எல்லாமே ரொம்ப குளிர்ந்து போயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அதனோட வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் திப்பு மற்றும் ஷோபா இருவரும் இணைந்து பாடிய சிவகாசி திரைப்படத்தில் கோடம்பாக்கம் ஏரியா பாட்டு தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. எஸ் என்னதான் ஒரு பாடல் வந்து எவ்வளோ பழைய பாடலாக இருந்தாலுமே ஒரு சில பாடல்கள் மட்டும் கரெக்டாக வந்து பயங்கரமான ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அத்தகைய ஒரு பாடல் தான் இது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் 101.4 எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல.

Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:46 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல. எப்பவுமே நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்டு வைப் ஆகும், அந்த பாட்டில் வர லிரிக்ஸை வச்சு பயங்கரமாக செம்மையாக வந்து மோட்டிவேட் ஆகும், இல்லை சோகமாகும், ஏதாவது ஒரு எமோஷன் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு எழுத்து கூட இல்லாமல், ஒரே ஒரு வார்த்தை கூட இல்லாமல் ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரு பீஜியம் கேட்டாலே போதும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து வைபாகிற மாதிரி நான் ஒரு பீஜியம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பீஜியம் அப்படின்ட்டு. எஸ் இதில் வந்து எந்த ஒரு லிரிக்ஸுமே கிடையாது, எந்த ஒரு வார்த்தைகளுமே கிடையாது. பட் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்க, ஐ மீன் இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்டிங்க, பிஜிஎம்மை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பயங்கர வைபாக தான் இருக்கும். இதுவே அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பூஸ்ட் அந்த ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ண போகிறேன். எஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மங்காத்தா பிஜிஎம் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் ஒன்று எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுல்லு.

rainbow rap. Rainbow rap. எஸ் எஸ் புரியுது புரியுது புரியுது. நீங்கள் என்ன கேட்க வரீங்க அடுத்து அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் மங்காத்தா திரைப்படத்துலேருந்து ஒரு பிஜிஎம் வந்துட்டா அந்த பக்கம்ருந்து ஒரு பாட்டு வரணும் தானே அப்படின்ட்டு தானே நீங்கள் கேட்குறீங்க. கோவப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த பக்கமும் வந்து ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. எஸ் கண்டிப்பாக இந்த பக்கம் இருந்து மங்காத்தா திரைப்படத்தில் ஒரு பிஜிஎம் போட்டாச்சு. அடுத்தது அந்த பக்கம் வந்து கில்லி திரைப்படத்துலேருந்து நாமத்துக்குமாருடைய வரிகளில், வித்யாசாகருடைய இசையில், திப்புடைய குரலில் ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு. ஜாலியாக செம்மையாக வந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட்ஸ் இது ரெண்டு எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல.

அபார்டர் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்ட்டு போட்டு ரெண்டுமே வந்து ஈக்குவல் பண்ணிட்டு சமப்படுத்தினேன். எஸ் நேயர்களே, ரெயின்போ ஆப்போட நிறைவு பக்கத்துக்கு வந்துட்டோம். ஸ்டுடியோ கலக்கிற நேரம் சரியாக 9:56 ஆயிட்டு இருக்கு. நிறைவு பகுதியாக நிறைவு பாடலாக உங்களுக்காக என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, தேவாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் அனுராதா மற்றும் ரேகா இருவரும் இணைந்து பாடிய ஒரு மீண்டும் ஒரு பயங்கரமான ஒரு பாட்டு தான் சாக்லேட் திரைப்படத்துலேருந்து மலை மலை அப்படின்ற ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இந்த பாடல் எல்லாமே கேட்டு கல்லூரி ஞாபகங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பயணிச்சுட்டு வாங்க. ஸோ நான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஷ விவேக். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 90.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: been you waiting, yeah?
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய இளைஞர்கள் பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் அயராத கடின உழைப்பின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைந்து வருகின்றனர் என்றும், இதுவே வளர்ந்து வரும் இந்தியாவின் மாபெரும் பலம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 to 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. தலைநகர் தில்லியில் இன்று ஜந்தர் மந்தர் பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,05,200 விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்புடையர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுறீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: அண்ணா.

0: மாலினி
1: தேவி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: தொலைதூரமா
1: போனாலும் லைன் புடிச்சிருங்க. அந்த டெக்னிக் தான் எப்படின்னு பல பேருக்கு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரியான வார்த்தை தான் இது. முதல் எழுத்து வந்து நெடில் பூ.
2: நெடில் பூ, அதாவது பூக்கள்.
1: ஆமா, கரெக்ட்டா விவேக் சொன்னாங்க
2: பாருங்க. ஃபர்ஸ்ட் டே கண்டுபிடிச்சது
1: பாத்தீங்களா? முத எழுத்து நான் சொன்ன எழுத்தியே கண்டுபிடிக்கிறதுக்கு. கடைசி எழுத்து டி, குறில் டி. ஆமா ஆமா, அடிதான் ஞாபகத்துக்கு வருமா? வேற எல்லாம் அடி கடி வெடின்னு இருக்கு. சரமாரியா இருக்கீங்களா? பூல ஆரம்பிச்சு டீல முடியுது, நடுவுல வந்து நான்கு எழுத்துக்கள் இருக்கு. சும்மா குடைச்சல் குடுக்கற மாதிரியான ஒரு வார்த்தை. ஏதாவது ஒண்ணு தூங்கி எழுந்து பாத்துருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு இதுவா ஆயிருக்கும். ஐயோ என்னன்னே தெரியலீங்க, இதுவா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். அங்கங்க எங்கடா தடுப்பா கையில கால வந்துச்சுன்னா இது இதுவா இருக்கும்.
2: என்ன
1: மாதிரி வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றிமா. மக்களை நம்ம வந்து ஏதோ ஒரு பூச்சிக்கடி அப்படின்னு சாதாரணமா விட்டுட்டு கடந்துடக்கூடாது. நம்ம வந்து கூடுதல் கவனத்தோட இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. நடுவில் வந்து சமூக கருத்து சொல்ற விவேக் நாங்க. என்ன ஒரு சிரிப்பு. அடுத்த நேர்கிட்ட அடுத்த கேள்வி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாரு இருக்குது?
2: ஓ மை காட், கட் ஆயிட்டு போயிட்டாங்க.
1: ஆஹாஹா, அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சக்கர் சார் அண்ட் விவேக் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க ஐயா.
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: ராயப்பேட்டைல தான் பேசுறீங்க வெங்கட் ஐயா. உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
3: சொல்லுங்க சார்.
1: முதல் எழுத்து குறில் வா. கடைசி எழுத்து இம். மா மேல புள்ளி. வம்சம். ஓகே, அதே தான். வாழ தொடங்கி இம்மில் முடியுது. நான் நடுவில் வந்து நான்கு எழுத்துக்கள் தான். நான்கா இல்ல ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. இது என்னன்னா, இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா பசுமை நிறைந்த பகுதியில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். பசுமை நிறைந்த பகுதினா எங்க போவீங்க? எங்க வீட்டு மொட்டை மாடியே பசுமையா தான் இருக்கும். பா, சுத்தி முத்தி எல்லாம் செடி கொடி மரம் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? விவேக் சொன்னாரு பாருங்க, அந்த பக்கமா போனீங்கன்னா
2: கண்டுபிடிச்சிட்டு
1: வந்துடலாம். கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களே இம்மல் முடியுங்க. நடுவில் ஐந்து எழுத்துக்கள் போட்டு சொல்லுங்க ஐயா. அப்படி பசுமை பக்கம் போயிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த விவேக்கும் வந்து க்ளூ கொடுத்துட்டாப்ல. வேற யாருக்காவது கொடுத்துடலாம். நன்றி ஐயா. ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: குறிப்பா
1: சொல்லிக்கிட்டே இருக்கிறமே ஐயா. குறிப்பு என்ன அப்படின்னு பசுமையான பகுதிக்கு அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பதில கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பசுமை, மேடு பள்ளம் எல்லாம் கூட இருக்கும். ஆமா, நிறைய பசுமை. அண்ணா வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் பசுமை. அப்படிதான் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க டேஞ்சரான ஆட்கள் எல்லாம் கூட இருப்பாங்க. அதே போல ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் தான் எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க.
4: அடிவாரம், அடிவாரம் சொல்றது.
1: அடிவாரம், போன வாரம், இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாழ தொடங்கி இம்பல முடியுது. எங்க அடி வருது? நன்றி. நேரம் சரியாக 10:08 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சிட்டோ பிறந்துகிட்டு இருக்க நேரத்தில் கேட்டிருக்கிற கேள்வி இதுதான். இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்களுக்கு தெரியுதுன்னா உலகத்தோட எந்த மொழியில் இருந்தாலும் சென்னையோட கோட் நம்பர் 0444 டைப் பண்ணி 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 இந்த இரண்டு எண்களின் வழியாக வந்து பதில சொல்லுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில செம்மையான ஒரு பாட்டுங்க. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு இந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. பாட்ஷா படத்துல இருந்து நான் ஆட்டோக்காரன். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ஆட்டோக்காரன் எடுத்து வச்சா இது நம்ம வந்து நீ நடந்தால் நடை அழகு.

0: இந்த மாதிரி நம்மளை பார்த்து யாரும் பாடவே மாட்டேங்கிறாங்களே. அழகு பாடி ரொம்ப அழகுப்பா சக்கர் பிரியன் அப்படின்னா யாரும் பாடவே மாட்டேங்கிறாங்க. விவேக், உங்களை பார்த்து யாரும் யாராவது பாடுறாங்களா?
1: யாரும் இல்லைங்களே.
0: ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிஹோ, ரொம்ப ஹாப்பியான ஒரு மார்னிங் டைம் இது. 10:14 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 91.4 கெட் சேஃப் கோ. தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடினு ஒரு வார்த்தை வந்து கண்டுபிடிக்காம அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ FM, யாருங்கிறது? வண்ணச்சரகம். வண்ணச்சரகம், சூப்பர். கண்டுபிடிச்சிட்டு மின்னல் வேகத்துல போயிட்டாரு பாத்தீங்களா. விவேக், இப்ப சொல்லுங்க கரெக்டா?
1: வணக்கம்
0: ரெயின்போ FM, யாருங்கிறது? ஆஹா, இசையா கொடுக்கறீங்களே. வணக்கம். கலாமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, எவ்வளவு அழகா. இருவருக்கும் எனக்கும் அறக்கூடத்திலிருந்து கிளம்ப
1: கலாமாக
0: சூப்பர். கல்லம்மா, கலகல்லன்னு பிச்சரிங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை கேக்கிட்டம்மா. கல்லம்மா, ரொம்ப ஈஸியா சொல்றம்மா, நல்ல சாப்பிடுற ஐட்டமா சொல்றேன். ஓகே, முதல் எழுத்து குறில் பூ, கடைசி எழுத்து குறில் சி, நடுவுல மூன்றே எழுத்துக்கள் தான். ட்ரெயின்ல போனீங்கன்னா நிறைய வியாபாரம் நடக்கும், அதுவும் உங்க ஊர் ட்ரெயின் அரக்கோணக்கத்தக்கெல்லாம் வருது பாத்தீங்களா, லோக்கல் ட்ரெயின். அதெல்லாம் நிறைய இதெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. சாப்பிடுற ஐட்டம் பூவா? அள்ளி போடுங்க, ஒரு சேரு பூ அள்ளி போட்டு சாப்பிடுங்க. இந்தாங்க 30 ரூபாய் அப்படின்னு கொடுப்பாங்களா? எங்க சாப்பிடுற ஐட்டம் சொல்றேன்
2: நானு.
0: ஒருவேளை கலாமாக்கு மல்லிப்பூ கொடுத்தா கூட அள்ளி தின்னுவாங்க போல இருக்கு. ட்ரெயின்ல நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பூ தான் ஞாபகம் வருதா? அப்ப பூ அதிகமா விரும்பி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பூல தொடங்கி சீல முடியுது, நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு, சாப்பிடக்கூடிய ஐட்டம். லோக்கல் ட்ரெயின்ல வந்து நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க.
2: சீல
0: முடியற வார்த்தை மட்டும் என் கண்ணுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறீங்களா? ஓகே, நல்லா போயிருச்சீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. கலாமாவிற்கு தெரியவில்லை, அடுத்த நேரிட்டு கேட்டுலாம். வணக்கம் ரெயின்போ FM, யாருங்கிறது? தம்பி செவப்பாரு பாப்பல. ஆமா, 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய் சுடா சுடா அப்படின்னு கூட போவாங்க. நல்லா இருக்குங்க. கேரளா பக்கம் போகலாம் போனீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. அவங்களோட தினசரி சாப்பிட்ற ஐட்டமா இருக்கும் அது.
2: என்னது?
0: குக்கு குக்குவா? குரில் பூ ஐயா. எனக்கு தெரியுங்க, நான் தமிழ் களஞ்சியம் தெரியுமா அப்படின்னு உடனடியாக பதில் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு உங்களுக்காக எண்கள் வந்து ரிப்பீட் பண்றேன். 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-554. வணக்கம் ரெயின்போ FM, யாருங்கிறது?
1: தெரியும்ல
0: அது கூட தெரியாதா எங்களுக்கு? புட்டரிசி கேட்டு பாருங்க. கலாமாக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கும். ஆமாடா ஆச்சே, என்னடா மறந்துட்டமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி கேட்டுடலாம். வணக்கம் ரெயின்போ FM, யாருங்கிறது? உங்களுக்கான வார்த்தை கேக்கவா? அதே பூல தான் தொடங்குது, அதே பூல முடியுது. குரில் பூல தொடங்கி குரில் பூல தான் முடியுது, நடுவுல நான்கு எழுத்துக்கள் இருக்கு. மத்தவங்க கிட்ட பார்த்தா நமக்கு சந்தோஷம், நாம அதை திருப்பி கொடுக்கறோமா அப்படின்றது தெரியறது இல்லை நமக்கு. கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்.

0: புத்துணர்ச்சி. பூல தொடங்கி சீல முடியும்.
1: பூல தொடங்கி அதே பூல தான் முடியுதுன்னு சொல்லி இருக்க தம்பி. ஆமா, பூ பூக்கும் மாசம். அது புட்டரிசி கண்டுபிடிச்சாங்க ஐயா, அள்ளி போட்டு தின்னுட்டாங்க. இது வந்து பூல தொடங்கி பூல தான் முடியுது, கண்டுபிடிக்க முடியவில்லையா? நல்ல முயற்சிங்க, அடுத்த நேரம் கேட்டலாம். நன்றி நன்றி நன்றி. மக்கள் இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக செம்மையான ஒரு பாடல், மாநகர காவல் திரைப்படத்துல இருந்து வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை, சந்திரபோஸ் இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல இந்த பாடல். இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே எப்பவுமே செம்மதோட.

தொடர்ந்து

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். கூடலூர் குண்டுபள்ளி பாடல கேட்டு பிடிச்சி விட்டு அப்படி குதூகலமாயிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க விவேக்?
1: நானும் செம்ம ஜாலியா இருக்கேன்.
0: எஸ், இந்த மாதிரியான இசை, இந்த மாதிரியான மியூசிக், இந்த மாதிரி அப்படியே ஏட்டிக்கு போட்டி ஆடுறது பாடுறது அப்படியே செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
2: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
2: பெரம்பலூர் மாவட்டம், மணிமொழி.
0: மணிமொழி, அருமையான பெயர்மா. நலமா இருக்கீங்களா?
2: வெளியில படுத்த முடியாது. அந்த ஜானகி அம்மா வந்து அவங்க ஊர்வலத்துல கலந்துக்க முடியல, அவங்க பார்க்க
0: முடியலங்கிற
2: அதை பயன்படுத்தி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஊர்வலம் போன மாதிரி அப்படி ஒரு மனசு, ஒரு சந்தோஷம்.
0: 11 மணி
2: வரையிலும் உங்ககிட்ட அந்த அந்த உணர்வு, அந்த அந்த எஃபெக்ட் வந்து உங்ககிட்ட அப்படியே இருந்துச்சு.
0: அப்படிங்களா? மகிழ்ச்சியமா, மகிழ்ச்சியமா,
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது நாம அஞ்சலி செலுத்தின மாதிரி, அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தின மாதிரி அப்படி இருந்துச்சு.
0: புரியுதுமா? அன்னைக்கு போடப்பட்ட பாடல்களும் சரி, பேசின விதமும் சரி, அதை பத்தி தான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. அது உங்களுக்குள்ள அவ்வளவு ஃபீல் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி உங்களோட ஃபீட்பேக்.
2: தூங்க வச்சு அவங்கள அஞ்சலி செலுத்தின மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்.
0: ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்மா. மிக்க மகிழ்ச்சி. ஆமா, இந்த கேள்விக்கான பதில் சொன்னீங்க, இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. பூல தொடங்கி பூல முடியுது, நடுவுல 4 எழுத்துக்கள் தொக்கி நிக்குது. எஸ், அவங்களோட வாழ்த்துக்கள், அன்பு, பாசம், நேசம், அவளோட நம்மளோட எதிர்பார்ப்பு, யாருமே நம்மள பார்த்து அழகுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகா சொன்னாங்க, பாசிட்டிவா சொன்னாங்க, பதிலையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. விவேக், அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: எஸ், கண்டிப்பா.
0: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? வணக்கம்.
3: விவேகத்துடன் 2.5 கலந்திருக்கும் பிரியமான சங்கரரே வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: விவேக், நம்ம அப்படி பிரேக் போயிட்டு வரலாமா? ஐயா, அவ்வளவு அழகா அடுக்கு மொழியா, நம்ம தமிழ் மொழியா சூப்பரா பேசுறீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க. நலமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நன்னா இருக்கிறோம். இரு அழகர்கள் வந்து செயலாற்றி கொண்டு இருக்கும் போது அழகு வார்த்தைகள் தானே வரும்.
0: இதாயா நம்மளோட நேயர்களுடைய அன்பு, பாசம், நேசம். சும்மா ஒரு வார்த்தை கேட்டவொடனே எவ்வளவு அள்ளி அள்ளி குடுக்குறாங்க பாருங்க. சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: பார்த்துட்டு இல்லை பிரியமான சங்கரே, நிறைய தடவை பார்த்திருக்கேன்.
0: ஓகே, சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கேக்கிட்டீங்களா?
3: நான் வந்து ஆப்ல கேட்டுருக்கேன், நீங்க சொன்ன பூல தொடங்கி
0: இல்ல, அது சொல்லி முடிச்சிட்டாங்க. புன் சிரிப்பு அப்படிங்கிற பதில சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேற ஒரு வார்த்தை
3: அப்படித்தானே? சரி, முயற்சி பண்றேன்.
0: முதல் எழுத்து குறில் நா.
3: தாவா.
0: நா நா நா. ஐயோ, ஆமா. கடைசி எழுத்து இம்மு. மா மேல புள்ளி. நடுவுல எத்தனை எழுத்துக்கள் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்.

0: ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை.
1: சரி, என்ன பொருள் படும்?
0: அதுதான் சூப்பரான ஒரு வார்த்தை.
1: எத்தனை எழுத்துக்கள் வரும்?
0: அதை சொல்ல மாட்டேனே, நாளை தொடங்கி இம்மல முடியுது. ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை தான். எல்லோரையும் பார்த்து பார்த்த உடனே நமக்கு தோணுது, நமக்கிட்டே அவங்க எதிர்பார்ப்பாங்க,
2: நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
0: அவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத மொதல் எடுத்த உடனே நம்ம அதை தான் பேசுவோம், தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம்.
2: இந்த ஷோலே எத்தனை
1: விட
2: தன்னடக்கம்,
0: தன்னடக்கத்தை எதிர்பார்க்கிற நீ கிட்ட ரொம்ப வேகமா விறுவிறுப்பா நெஞ்சு நிமித்தி நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க, ஷோல்டர் இறக்குங்க அப்படின்னு சொல்லுவோமா? சூப்பரான ஒரு வார்த்தை.
1: நன்றி வணக்கம.
0: நன்றி வணக்கம். விவேக் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா கால் பண்ணி சொல்லுங்க. அடுத்த பாடல் உங்களுக்கு சமையல், ஒரு பாடல் சின்ன ராசாவே சிட்டெரும்பா கட்டெருமான்னு தெரியல, ஏதோ ஒன்று சேட்டப்படுற எருமா இருக்கும் போல இருக்கு, அந்த பாடல் தான் கேட்க போறோம். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலிவுட் வரிகள் மனு மற்றும் எஸ் ஜானிக்கு இணைந்தபடி அந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கிழக்கு 101.4.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆல்ரைட் நேர்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:42 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்து ஓடிட்டு இருக்கு. கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நாளை தொடங்கி இம்மல முடிகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவேக், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா?
2: ஞாபகம் வந்துருச்சு
1: அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சார்லி சொல்ற மாதிரி. சூப்பர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ரமா ரவி. அம்மா நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா காலை உணவு முதல்ல சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டாச்சு.
1: சூப்பர்மா, தெம்பா இருக்கிறீங்க, மகிழ்ச்சி. அந்த பதில் சொல்லுங்கம்மா, நாளை தொடங்கி இம்மல முடிகிற அந்த வார்த்தை என்ன?
3: நலம்.
1: நலம் நலம் அறிய ஆவல். சூப்பர்மா, சரியா சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துகள்.
3: நன்றி
1: நன்றி. விவேக், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த பதில் தான் நீங்களும் கண்டுபிடிச்சு வச்சீங்களா?
2: மனசாட்சி தொட்டு சொல்றேன்,
1: ரைட்டுங்க. அதுதான் அவங்க வந்து என்ன
2: பண்ணாங்க, அவர் ஐஷா வந்து நல்ல மானு கேட்டுட்டு கொஞ்சம்
1: அதுதான்
2: மா பக்கத்துல இம்மு போ, மேம் மா மேல இம்மு போடாம புள்ளி வைக்காம
1: ஏமாறி.
2: அதாவது மா மேல புள்ளி வைக்காம மா பக்கத்துல கால் போட்டதுன்னா அது தவறான
1: விடையா? சூப்பர்க சூப்பர்க. அடுத்த கேள்வி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம்
1: சங்கர் சார், காலை வணக்கம்
4: உங்களுக்கு.
1: வணக்கம் நம்மோட விவேக்கும் இருக்காரு. வணக்கம் வணக்கம் இருக்காங்க போல இருக்கு.
4: யாரும் இல்ல சார், நான் மட்டும் தான் இருக்கேன்.
1: ஓ, சவுண்ட் நிறைய சலசலப்பா கேக்குதா? அதான் கேட்டேன். சரிங்கம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க சங்கர் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்க, அருமையா பிரகாசமா
4: ஜொலிக்கிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சியம்மா. உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
4: சொல்லுங்க சார்.
1: என்ன வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல எழுத்து குறில் நா. ஆமா, கடைசி எழுத்து இல்லு, சொல்லுக்கு வரக்கூடிய இல்லு. நடுவுல 3 எழுத்துகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப எரிச்சல கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு, பிடிக்கவா பிடிக்காது நமக்கு. யார் அது?
4: நினைவுக்கு வரவில்லையே.
1: வணக்கம் சார், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன். ராஜேஸ்வரி அம்மா, இந்த கேள்விக்கான பதில் என்னவோ, நாளை தொடங்கி இல்லல முடியுது, நடுவுல 3 எழுத்துகள், ரொம்ப எரிச்சல ஊட்டக்கூடிய ஒரு ஆளு.

0: யாரு? சொல்லுக்கு வரக்கூடிய அந்த சின்ன இல்ல, ஆமா எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஆளு. அது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வெயில் ஒரு பக்கம் இந்த ஆளு வேற வேற பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நக்கல அது கிடையாது, வேற ஒன்று வேற ஒன்று. யாராவது நக்கல் பண்ணா நமக்கு கண்டிப்பா எரிச்சல் வரதான் செய்யும். இது வந்து அதை நம்மளால உணர முடியும், மெய்யால உணர முடியும்.
1: மெய்யால உணர முடியுமா?
0: ஆமா மெய்யால உணர முடியும். உடனே விவேக் யோசிக்கிறாப்ல, மெய்யால உணர முடியும்னா முத அந்த மெய் யாருன்றதை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு
1: போறாப்ல.
0: நீங்க கிட்ட கண்டிச்சு கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கரெக்டா வந்துட்டீங்க. அந்த பதில் கண்டுபிடிக்கிறது உடம்பால் உணர முடியாது. எந்த வெயில் பட்டால் தெரியும், மழை பெய்தால் தெரியும் அப்படிங்கிறீங்களா? நமைச்சல் என்பது சரியான பதில். நன்றியம்மா, நன்றியம்மா. ஏப்பா நமைச்சல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு நமைச்சல் ஆடுற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு.
2: ஆக்சுவலி நேர்கள் வந்து இது வந்து கண்டிப்பா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்கல, இருந்தாலும் வந்து அவங்க மனசுல வந்து தோணும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லி.
0: ஐயோ அப்படியா? சரி கேளுங்க, கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள்.
2: ஆரம்பம் வந்து கா,
0: குரில் கா,
2: குரில் கா. எண்டிங் வந்து இல்,
0: இல்ல
2: அதாவது பல்லிக்கு வருதுல அந்த இல்,
0: பள்ளி, பள்ளிக்கு வர, பள்ளிக்கு வரக்கூடிய இல்ல.
2: இது வந்து ஒரு வார்த்தை மூலமா பொருள் தடுற, பொருள் தர ஒரு பொருள்.
0: வார்த்தைனா எல்லாமே பொருள் தான் தரும்.
2: அந்த அந்த அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா வார்த்தை மூலமா பொருள் தர்ற ஒரு வார்த்தை இது.
0: கருப்பொருள்,
2: கருப்பொருள் இல்லைங்க, கருப்பொருள் உங்களுக்கு இந்த இல்லை வரும் இல்லை இல்லை.
0: ஆமா இல்ல சின்னலாம் வரும். ஆமா என்ன சொல்றது, ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன்.
2: நேயர்கள் இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன்.
0: இல்ல இப்ப நான் கூப்பிட்டுருவேன் நேயர்களை. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இருக்குது?
3: வணக்கம் குயில் கோபி.
0: ஓஹோ
3: வணக்கம், வணக்கம்.
0: சொல்லப்படாதுங்க. அந்த தம்பி வந்து அழகா கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி விவேக்கு. எனக்கு தெரியாது பதில், இருந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோட இருக்கிற நானே, நீங்க
3: சொல்லுங்களேன்.
2: அதாவது முதல் எழுத்து வந்து கா, கடைசி எழுத்து வந்து இல், நடுவுல ஒரு மூன்று எழுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன்.
0: மூன்று எழுத்துகள் வரும்னு வச்சுக்கோங்களா?
3: வார்த்தையை சொல்லுங்க.
0: வார்த்தையை நீங்களே சொல்லிடணுமா விவேக்? கேட்டீங்களா ஐயாவை? முதல்ல எடுத்து நீங்க சொல்றீங்க, கடைசி எடுத்து அது வார்த்தை நீங்களே சொல்லு. இங்க பாருப்பா
3: நீங்களே கேள்வி, நீங்களே பதில், நீங்களே நான் கேட்கறதுனால.
0: நன்றிங்க ஐயா. ஐயா வந்து க்ளூ கொடுங்கன்னு சொல்ல வந்தாரு, வார்த்தையை கொடுங்க கேட்டாரு. அப்புறம் அதையும் சமாளிச்சுட்டாரு
2: பாத்தீங்களா?
0: ஐயோ நான் எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அப்ப கூட விட மாட்டேங்கிறீங்களே, என்ன சொல்றது?
2: வந்து மூன்று எழுத்து வரும்.
0: மூன்று எழுத்து
2: ஓவராலாவே இது வந்து ஒரு அஞ்சு எழுத்தான
0: இல்ல. என்ன என்ன குழு சொன்னீங்க?
2: குழு வந்து என்ன சொல்றது, இத வந்து திட்டத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். சரஸ்வதி அம்மா, இந்த விவேக் கிட்ட காப்பாத்துக்கு அந்த பதில் சொல்லி.
1: கடைசியில
0: இல்ல முடியுது, சொல்லுக்கு வரக்கூடிய இல்ல. நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கான், நானும் யோசிக்கிறேன் வரமாட்டேங்குது. உங்களோட தவிப்பு எனக்கு இப்பதான் தெரியுது.
1: அதுக்கு என்ன குறிப்பு?
0: அது எதோ சொல்றாரு, நல்ல வார்த்தையா? அது
2: ஒரு திட்டத்துக்காக பயன்படுத்துற ஒரு சொல். இது
0: கடுப்பு வராதே, இல்ல இல்ல முடியுது. ஆமா என்னமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறோம், அப்ப கூட முடியலையே.

0: ஒரு குளோவா குடுப்பா.
1: என்ன நீங்க
2: பாதி வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க.
0: கரு கருப்புல்
2: கருப்புலா
0: புல்லு கருப்புலா இல்லையே. பாதி நான் சொல்லி கருப்பொருள் தான் சொன்னேன், அதுல கரு ஓகே போல இருக்கு.
3: கடும்புல்
0: கடும்புல் அந்த புல் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். நம்ம யாராவது எதுல பண்ணணும்னோ அப்படி பெருசா உருவாரும்.
2: ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 80% முடிச்சிட்டீங்க.
0: கரும்புல் கரும்புல் என்ன சொல்ல விவேக், பயங்கர போராட்டமா இருக்க, கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஓகே அடுத்த நேரம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் யாருங்கிறது இனிமையான இசையை கொடுத்துட்டாங்களே, யாராவது சொல்லுங்கப்பா. வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம்.
4: திருவத்தூர் பத்மாவதி
0: சரிங்களா
2: சொல்லிட்டு இருக்கங்க. ஆரம்ப எழுத்து கா, இறுதி எழுத்து வந்து இல். முதல் எழுத்து கா, குறில் கா, குறில் கா. இறுதி எழுத்து வந்து இல். இல் இல் கல்வி வருதுல கல்வி.
0: எப்படியோ கம்மா அடுத்த வருஷம் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க.
4: நடுப்புற
0: எழுத்தா சொல்லுப்பா, மூணு எழுத்து. அது என்னென்ன எழுத்து சொல்லுப்பா?
2: நடுப்புற மூணு எழுத்துமா?
0: ஒரு குரூப்பா உருவாக்கி அவங்ககிட்ட கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
2: உங்களுக்கு குரூப் என்ன குடுக்கறதுனா, இது வந்து திட்டத்துக்காக பயன்படுத்துற சொல்.
0: அதுதான் வரமாட்டேங்குதே. ஐயோ அம்மா நீங்க கேட்டீங்க,
2: இது ஆல்ரெடி 80% வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: கருப்பொருள் கருப்புல் எனக்கு சத்தியமா வர மாட்டேங்குது விவேக். கருப்பொருள் கரும்புல் அப்படின்னு அம்மா சொல்லும் போது 80%
2: பிடிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு சங்கர்.
0: ஏன்
2: வேற நீங்க வந்து இப்படி பண்ணிருப்பீங்க? நீங்க வந்து இந்த மேல அந்த சீட்ல உட்காந்துட்டு ஐயோ ஒரு கேள்விக்காக தத்தளிக்கிற விஷயம் இருக்கே.
0: அங்க பாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல அம்மா ரொம்ப கான்சென்ட்ரேட்டிவா பதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே நல்ல முயற்சி. அடுத்த நேரம் கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: வணக்கம்
0: வணக்கம் யாருங்கிறதுங்க?
5: இந்த புஷ்பலதான் சொந்த ஊர் மதுரை.
0: மதுரை
5: உங்ககிட்ட பேச வந்தேன். எதிர
0: எதிர
5: அருமையான பாடல்களா போட்டு நல்லா புன்சிரிப்போட எங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களே.
0: அருமை அருமையம்மா, பிரகாசமா இதோ பட்டிமன்ற மாதிரி இருக்குமா பேசுறது.
5: நீங்க மாட்டிக்கிட்டீங்க
0: உழப்ப.
2: அதே அதே அதேதான் அதேதான் அதேதான்
0: எல்லாருக்கும் ஒரே குதுகலை. நான் மாட்டிக்கிட்டேன்.
5: நாங்க பதில் சொல்லலைன்னா எப்படி சிரிக்கிறீங்க?
2: எப்படி சிரிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க.
0: நீங்க ஊரே சிரிக்குதம்மா நான் மாட்டிக்கிட்ட பிறகு.
5: கிடையாதுன்னு
0: சொல்லிட்டாப்ல தம்பி, புரியாம
5: காப்பாத்திட்டீங்க.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா, தா மகமாயி, நன்றி அம்மா. இப்பவே வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பொருளோட தமிழ் பேர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. அம்மின்னு சொன்னோமா அவங்களுக்கு பொருளே எதுன்னு தெரியல.
2: மம்மின்னு வாங்க.
0: மம்மி அப்படின்னு எப்போ அம்மி அம்மி எடுத்து அம்மி எங்க இருக்குன்னு பாருன்னா மம்மி கிச்சன்ல இல்லையே அப்படின்னு வாங்க. அந்த மாதிரிதான். ஓகே சுப மக்களே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நானும் வந்து இன்னைக்கு தத்தளிச்சிட்டேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்களே, நிம்மதி அடைஞ்சிருப்பீங்களே. ஓகே அதே ஹாப்பியோட இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு படலாம். விஷ்ணு படத்துல இருந்து உங்களுக்காக அசமையான ஒரு பாடல், தொட்டப்பட்ட ரெட்டு மெல்ல மிட்ட பர்ட்ட, அசமையான பாடல். எஸ் எஸ் நேர்களே, இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் முறை. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். ஆனால் விவேக்
2: எஸ் நான் விடைபெறும்.

என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியது அவசியம்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியாக 11:02 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். மீண்டும் நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டு இருக்கேன். யாஸ், என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது உங்களுடைய 10 வயதுடைய உங்களை நீங்களே சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்றைக்கி கேள்வியாக இருந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ், நீங்கள் இதை சார்ந்து என்கிட்ட பேசணும், உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் அனுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 மற்றும் 2952024. எஸ், மீண்டும் ஒரு முறையை வந்து நான் உங்களுக்காக என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதாவது ஒரு 10 வயசு உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. அதாவது இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வயசு பின்னாடி போயிட்டு ஒரு 10 வயசில் நீங்கள் ஒரு மனநிலை இருந்திருப்பீங்க. அந்த பர்சனை நீங்கள் இப்போது சந்தித்தா, அதாவது இப்போ இருக்கிற நீங்கள் வந்து சந்தித்தா என்ன கேட்பீங்க, என்ன பேசுவீங்க, என்னெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு டாபிக் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என் கூட பேசணும், இந்த சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து என் கூட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் அனுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 மற்றும் 2952054. ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி, விடுதலை திரைப்படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. இளையராஜாவுடைய இசையில், இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய குரலில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெல்டிங்கான ஒரு சாங் உங்களுக்காக விடுதலை 2 படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கிளாக்ல. நான் சரியாக 11:10 மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூறு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வெக்தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டிருக்கீங்க. நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஷோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன். பட் இருந்தாலுமே பரவாயில்ல, திரும்பியும் ஒரு முறை வந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களோட 10 வயது அந்த நபரை சந்திச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்பீங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்து இன்றைக்கி என் கூட வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. எஸ், நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952005 4 மீடியம் சொல்கிறேன். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952005 4. முதல் காலர் நம்மளுடைய லைன்ல இருக்காங்க, யாரு எங்கன்னு பாத்திரம். வணக்கம் சொல்லுங்க, யாரு எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் விவேக் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்க?
0: நல்லா நல்லா இருக்கு, நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ. வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட 10 வயது அந்த நபர் சந்திச்சீங்க அப்படின்னா என்ன கேள்வி எல்லாம் கேட்பீங்க, இல்ல என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க நீங்க? அதாவது உங்களுக்கு 10 வயதா இருக்கும் இல்லைங்களா, அதாவது நீங்க 10 வயசுல ஒரு ஏஜ்ல இருக்கீங்களா, அவங்கள வந்து நீங்க திரும்ப சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட ஒரு பேசுறீங்க, நீங்க என்ன என்ன கேட்பீங்க?
1: ரெண்டு விஷயம் கேட்பேன். என்னடா சந்திரசேகர், எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் அப்படின்னு.
0: அப்ப படிச்சுட்டே இருப்பீங்களா நீங்க?
1: ஆமா, அது தெரியவே தெரியாது. நீ நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டப்போ, அந்த சேட்டைகள் பண்ணி திட்டு வாங்குறது அடி வாங்குறது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டப்போ, சேட்டை அப்படியெல்லாம் இருக்க கூடாது, கொஞ்சம் சேட்டை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து, அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டைப்பா இருப்பேன், டக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிடுவேன், அழுதுருவேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உட்கார்ந்த ஒரு 4-5 நாள் ஆகும் அதுல இருந்து வெளியே வர. எதுக்கு ஓவர் ஃபீலிங்ஸா இருக்க சந்திரசேகர், நீ அப்படியெல்லாம் இருக்க கூடாது. யாராவது சொன்னா இந்த கார்ல வாங்கிட்ட அந்த கார்ல நீ போ, நீ எதுக்கு கஷ்டப்படுற, நீ உன்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா இருந்தா சூப்பரா இருக்க, இல்ல அது ஏன் ஃபீலிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டா போற, கவலைப்படாத. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், வாழ்த்துக்கு வாழ்த்துக்கு. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ விவேக் ப்ரோ.
0: அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாரையும் பேசுறேங்க? ஹலோ.
2: வணக்கம் ஐயா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். உங்ககிட்ட பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா.
0: சொல்லுங்க, நீங்க உங்களோட 10 வயசோட அந்த நபரை சந்திச்சீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க,
2: என்ன கேப்பீங்க? போவாம படிக்காம இப்படி லோல் பட வைக்கிறியப்பா,
0: இப்ப ரெகுலேட் பண்றீங்க.
2: ஆமாயா ஆமாயா, படிக்க போவாம இது மாதிரி பண்ணிட்டு என்ன இப்படி லோல் பட வைக்கிறேன். நான் ஒரு சின்ன விவசாயிங்கய்யா, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நான் கேக்கணும், அதுதான்
0: சொல்லிப்பேன்.
2: ஸ்கூலுக்கு போயிருந்தா நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கும் நான் நிறைய தான் இருக்கேன்யா, நான் சந்தோஷமா இருக்கேன், மனசாட்சியோட நடக்கிறேன் போய் சொல்லாம, பரவாயில்ல.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: அதாவது அவர் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ ஃபன்னாக சொன்னாலுமே அந்த பின்னாடி ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அதாவது படிக்காமல் நான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இருக்கேன், ஐ மீன் இந்த மாதிரி இருக்கேன்னா எந்த ஒரு கேட்டதுமே இல்லை, பட் ஆனால் அந்த படிச்சிருக்கலாமே, ஏன் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நான் கேட்பேன் அப்படின்ட்டு அந்த சின்ன வயசு இருக்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து நான் வந்து பார்க்குறேன். எஸ், படிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பிற்காலத்தில் தான் நம்ம அதை வந்து ரியலைஸ் பண்ணுறோம், அதை வந்து யோசிக்கிறோம். எஸ், நேயர்களே நீங்களும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைகளை வந்து நல்ல நிறைய நல்ல நிலைமைக்கு வந்து படிக்க வைங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்டுருங்க, படிக்கிற பசங்க குழந்தைங்க யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்லா உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த காலத்துக்கிட்ட போயிடுறேன். வணக்கம் சொல்லுங்கள், யாரும் இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோ.
0: வணக்கம் இளங்கோ, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு, நலமா. சரி ஓகே, சொல்லுங்க. நீங்க உங்களோட 10 வயசு நபர் சந்திச்சா என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க?
3: இல்ல நான் 10 வயசு எனக்கு சந்திக்கிறீங்களுக்கும் 10 வயசா இல்ல அவங்க
0: இல்ல தெரியுமா? அதாவது உங்களுடைய 10 வயசுதான் நீங்க இப்ப சந்திக்கிறீங்க, நீங்க இப்ப நீங்களா தான் இருக்கீங்க, இந்த இந்த ஏஜ்ல தான் இருக்கீங்க. உங்க ஆப்போசிட்ல உங்களுடைய 10 வயசுல ஒருத்தர் இளங்கோ, உங்களோட 10 வயசுல இளங்கோ ஒருத்தர் இருப்பார்ல, அவங்க சந்திக்கிறீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுவீங்க, என்ன கேப்பீங்க?
3: தம்பி நீ சக்சஸ் போன அனுபவம் இருக்குதா?
0: நானுங்களா? ஆ, நான் போயிருக்கேன், நான் போயிருக்கேங்க.
3: ஒட்டகம் யானை குதிரை எங்க பாக்க முடியும்?

0: தானே பார்க்க முடியும்.
1: ஓகே ஓகேங்க, அதனால சர்க்கஸ் பாத்தீங்கன்னு
0: கேட்டீங்க. ம், அப்ப வந்து நான் கேக்குறேன், இப்படி கேக்குறப்ப, ஓ நான் பாத்துருக்கேன்னே, உங்களுக்கு அதுல எந்த விலங்கு பிடிக்கும் அப்படின்னு கேக்கும். அப்ப கேக்கும் போது, எனக்கு ஒட்டகம் பிடிக்கும், ஏன் கழுத்து அத்தனை பெருசு இருக்குது, கழுத்து அத்தனை பெருசு இருக்கிறப்ப அது எப்படி சாப்பிடும்?
1: நீங்க ஆசிரியரா பணிபுரியுறீங்களா எலிமெண்டரி ஸ்கூல்ல எங்கயாவது இல்ல இல்லீங்களா?
0: இல்ல இல்ல.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க.
0: அப்படின்னு ஒரு ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் வரும். எனக்கு 10 வயசுல அதெல்லாம் சிந்திச்சிருக்கிறேன்.
1: ஓகே ஓகே.
0: நான் தர்மபுரியில வள்ளலார் அறிவாலயங்கிற ஸ்கூல்ல படிச்சேன். பக்கத்திலே வந்து சர்க்கஸ் போடுவாங்க. அந்த சர்க்கஸ் போற பரப்பெல்லாம் நம்ம சர்க்கஸ் உள்ள போவோமா, இதெல்லாம் பாப்போமா, இந்த யானை வந்து அந்த இது போடுப்ப, அந்த பனி வடி வந்தப்ப அதை வச்சு மிதிப்போம், இந்த சேட்டையெல்லாம் சின்ன வயசுல செய்வோம், ஒருத்தர் செஞ்சு அதை பார்த்து இன்னொருத்தர் செய்வோம்.
1: ஓகே. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த கலர் போறதுக்கு சின்ன பாட்டு ஒண்ணு பார்த்து வந்துடலாம். சாய் அபியங்கரோட சில விவேக்குடைய வரிகள்ல நான் இல்ல, அங்க லிரிக்ஸ்டோட விவேக், அது சாய் அபியங்கர் மற்றும் மோஹித் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் டியூட் திரைப்படத்தில். இந்த பாடலை கேட்டு யாருமே எழுதுறாதீங்க ப்ளீஸ். எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திரையின் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதூள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ நேரம் சரியாக 11:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 எல்லாமே எப்பவுமே சேம தோல். 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக்கு தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களோட நினைப்பு தான் கேட்டு இருக்கீங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: திருவள்ளூர்லேருந்து காமராஜ்.
1: வணக்கம் காமராஜ், எப்படி இருக்கீங்க?
2: நலமா
1: இருக்கேன். சொல்லுங்க, நீங்க உங்கள 10 வயது அந்த நபரை சந்திச்சீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய சந்திச்சுனா இப்ப வந்து என்ன கேள்வி கேப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க?
2: உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு என்னென்ன பணிவிடைகள் எல்லாம் செய்யறாங்கன்னு பாத்துக்க. திருப்பி அவங்க கிட்ட அதை எதிர்பார்க்காத, அதை நீனே செஞ்சு பழக, நீனே அதை செஞ்சு பழகைகளை பார்த்தனா உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். சில அனுபவங்களும் கிடைக்கும். படிப்போட அனுபவம் தான் ரொம்ப முக்கியமானது. உனக்கு பல வகைகளையும் அதுதான் துணை நிற்கும். படிப்புங்கிறது நீ புரிந்து கொள்ள
1: வைத்தான்.
2: இந்த அனுபவங்கிறது பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி செயல்பாடுல ஈடுபடணும், அப்ப வந்து நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், இதெல்லாம் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: ஓகே, அதெல்லாம் கேப்பீங்க நீங்க ஒரு சின்ன வயசுல. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலர் இனப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: ஹலோ
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா.
1: வணக்கம் பிரியா, சொல்லுங்க. நீங்க உங்களோட 10 வயசு அந்த குழந்தைய சந்திச்சீங்க அப்படின்னா இப்ப வந்து என்ன கேள்வி கேப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க?
3: பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிச்சிருக்கேன். அப்படி அடம் பிடிச்சா அப்பா பள்ளிக்கூடம் சேர்க்கலன்னா அட்லீஸ்ட் ஸ்கூல்ல போய் வாதியாரையும் டீச்சரையும் பார்த்து என்ன எப்படியாவது ஒரு 10வது வரைக்கும் மாதிரி இங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க அப்பாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப கவுல்டா பேசுவேன். அப்ப பேசிட்டு இருக்கலாமே, பேசி எனக்கு ரொம்ப படிக்க ஆசையா இருக்கு, எங்க அப்பா சேர்க்க மாட்டேன்றாங்க. நீங்க பேசிட்டு எப்படியாவது சேர்க்க,
1: எதனால வந்து சேர்க்கல அப்பா ஸ்கூல்ல? அப்போ
3: அப்பாவுக்கு 2 சம்சாரம் சார். மூத்த சம்சாரத்து பொண்ணு வந்து படிக்கல, நான் ஒன்னும் படிக்க வச்சா அது வேற்றுமை ஆயிடும்ட்டு அவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க தமிழ் எழுத்தாவது கூட்டி கூட்டி படிக்கணும், அந்த படிப்புன்றது போயிருச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். நானே உங்களுக்கு சொல்றேன், இருந்தாலும்
1: கிடைக்கும். ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்னேர்களே, எதுவுமே லைக் காலம் தாழ்த்தியெல்லாம் போயிடல. உங்களால் ஒரு விஷயம் பின்னாடி முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ

அப்படின்ட்டு தோணுச்சுன்னா, ஐயோ பண்ணாமல் விட்டோமோ அப்படின்ட்டு தோணுச்சுன்னா, ஸோ ரொம்ப வந்து பதட்டப்படாதீங்க, ரொம்ப வந்து ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்றலாம் யோசிக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த புள்ளியிலிருந்து வேணாலுமே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது எந்த புள்ளியிலிருந்து வேணாலுமே ஒரு கோடை வந்து அழகாக நீங்கள் வந்து வரையலாம், அதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கைன்றது ஒரு புள்ளி தான். ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஒரு ஓவியமாக வரைஞ்சி கொண்டு போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வழியில் கொண்டு போகிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐயோ நம்ம இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, அப்போவே பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு லைக் நினைக்காதீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு ரெண்டு லைன் மட்டும் எனக்கு லைக் ஞாபகம் இருக்குது, இவங்க சொன்னதை கேட்டோடனே, ஒன்றும் கெட்டு போயிடவில்லை, ஒன்றும் காலம் தாழ்ந்து போயிடவில்லை, இப்பொழுது தொடங்கினால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு சென்று விடலாம் அப்படின்ற ஒரு கவிதை ஒன்று இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து இது வந்து தெரியும் அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியல. ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே மோட்டிவேட்டடான ஒரு விஷயம் இது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்குமே நீங்களுமே நம்ம முன்னாடி பண்ணியிருக்கலாமே பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஃபீல் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணுறங்க. ட்ரை பண்ணிட்டு தோற்று போங்க, ட்ரை பண்ணிட்டு அது நடக்காமையே கூட போட்டோம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைசியில் நீங்கள் வந்து ஜெயிச்சிங்களா தோத்தீங்களாலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, என்ன ஆச்சுன்னா பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து மற்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த ஒரு மன திருப்தி இருந்தாலே போதும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ படிப்புக்கு கண்டிப்பாக என்றைக்குமே வயது வந்து ஒரு தடை கிடையாது, இப்போ கூட நீங்கள் படிக்கலாம். அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று போட்டு வந்துடுறேன், அடுத்த கலர் வந்து இந்த பாட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து பேசுவோம். மோகன்ராஜனுடைய வரிகளில் சேனுடைய இசையில் சேன் ரொனால்ட் சக்தி ஸ்ரீ கோபாலன் இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் லவ்வர் லவ்வர் திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் வச்சது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சேமத்தூர்

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல நேரம் சரியா 11:31 நம்ம மைட் இருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பிச்சிருக்கேன். ஏன் சேம் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போனா இன்றைக்கி நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போது நீங்கள் உங்களுடைய 10 வயசு இருக்கிற உங்களை நீங்களே சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த 10 வயசு இருக்கிற குழந்தைகிட்ட, அந்த ஒரு சிறுவன்கிட்ட இல்லை சிறுமிக்கிட்ட நீங்கள் என்ன விஷயம்லாம் கேட்பீங்க, என்ன கேள்விகள் எல்லாமே கேட்பீங்க, என்னெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் நீங்கள் இன்றைக்கி வந்து என் கூட வந்து பேச போகிறீங்க. நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952054. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கருத்துக்களை உங்களோட தாட்ஸை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 8 மற்றும் 2952054. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க. நீங்க உங்களுடைய 10 வயது இருக்கிற நபரை, அந்த குழந்தைய சந்திச்சீங்கன்னா இப்ப வந்து என்ன கேள்வி எல்லாம் கேப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க? அதாவது உங்களுக்கு 10 வயசா இருந்திருக்கும் இல்லைங்களா, அப்போ ஒரு சிறுவனா இருந்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த சிறுவனை இப்ப வந்து நீங்க சந்திக்கிறீங்க, நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க, என்னெல்லாம் கேப்பீங்க?
1: இருப்பாங்க
0: பசங்க, படம் பார்த்துட்டு வந்தீங்களா வரும்போது, நல்லா மோட்டிவேஷனா பேசுறீங்களே, இணைப்புல இருக்கீங்களா? ஹலோ, ஓகே ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. சமுத்திரக்கண்ணி அவங்களோட 2வது விஷயம் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு, நல்ல மோட்டிவேஷனா. எஸ், அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி.
0: வணக்கம் வள்ளி மேம், சொல்லுங்க. நீங்க உங்களுடைய 10 வயது இருக்கிற அந்த சிறுமியை வந்து சந்திச்சா நீங்க என்னெல்லாம் கேப்பீங்க, என்னெல்லாம் பேசுவீங்க?
2: நான் சொல்லுவேன், ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு. ஹாய், நல்லா இருக்கியா? எப்பவும் போல இதே வயசுல இரு, மனசு மட்டும் தொலைஞ்சிடாத. அனுபவிக்கணும், ஜாலியா சுதந்திரமா அனுபவி, என்ன மாதிரி பெருசா மட்டும் ஆயிடாத. நீ ஆட்டம் நான் அனுபவிக்கல, நீ எல்லாத்தையும் அனுபவி, ஜாலியா இந்த வயசுல ஜாலியா இரு, சந்தோஷமா
0: இருந்துவேன்,
2: பெருசா மட்டும் வளர்ற.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி,
2: தேங்க்யூ.
0: எஸ், நேர்களே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து எங்கூட வந்து பகிர்ந்துட்டு வரீங்க. எஸ், அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஆர்எஸ் ஜெயராஜோடைய இசையில் வாலியோடைய வரிகளில் ரூப்குமார் அவருடைய குரலில் ஒரு அழகான பாடல். மீண்டும் தயவு செய்து சோகமான முடுக்கெல்லாம் போகிடாதீங்க, சும்மா ஜாலியாக தான் இந்த பாடல் வந்து போட்டுட்டு இருக்கேன். மின்னலை திரைப்படத்தில் உங்களுக்காக வெண்மதி வெண்மதிய பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாமே எப்பவுமே செமதூள்.

0: கற்பதுக்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளர்க் நேரம் சரியாக 11:41 மைட் இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். 101.4 நான் உங்கள் ஆர்ஜி தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின் உங்களுடன் ரெயின்போ தான் ஷோ தான் கேட்டுருக்கீங்க. எஸ் நான் இன்றைக்கி என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 10 வயசு நபரை நீங்கள் சந்தித்தா என்ன கேள்விகள்லாம் கேட்பீங்க, என்ன மாதிரி விஷயங்களுமே டிஸ்கஸ் பண்ணுவீங்க இப்போ இந்த பீரியடில் அப்படின்ற கேள்வி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் டைல் பண்ணுங்கள் 298-6003 மற்றும் 295-2054 மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் என் கூட பேசணும், உங்களுடைய கருத்துக்கெல்லாம் என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் டைல் பண்ணுங்கள் 298-6003 மற்றும் 295-2054 அடுத்த கலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: வணக்கம் விவேக், நான் பொன்னேரி ஜெகண்டில் இருந்து கலி நம்ம பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க, நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க கலி?
1: நல்லா இருக்க விவேக். உங்க லைன் பிடிக்கவும் இல்ல
0: அப்படிங்களா? ஏன் ஷாக் அடிக்கிறீங்களா?
1: ஆமா தொட்டனா ஷாக் அடிச்சு நான் நினைச்சே பாக்கல எடுத்தீங்கன்னு.
0: ஓகேங்க, சொல்லுங்க. நீங்க உங்களோட 10 வயசு அந்த சிறுவனை சந்திச்சா இப்ப என்னெல்லாம் கேப்பீங்க?
1: என்ன கேள்வி கேப்பேன்னு பாத்துட்டீங்கன்னா
0: நாக்கு புடிக்கிற மாதிரி
1: சொல்றேன். சரியா படிக்க மாட்டேன், படிச்சிருக்கேன். என்ன சொல்றதுன்னா படிப்பேன், ஆனா என்னன்னா மிஸ் எழுதுற அந்த குடுக்கற இதெல்லாம் பாடத்தை கொஞ்சம் படிச்சுட்டு வருவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு நான் நல்லா படிச்சிருந்தேன் நினைச்சீங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்லா இருந்திருக்கலாம். இப்ப என் பையனுக்கு இப்ப 11 வயசு ஆகுது. இப்ப என் பையனுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, அவ பாதி நாமும் படிக்கவா படிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீ அந்த மாதிரி ஆவாத, பாதி நல்லா படிச்சு வாழ்க்கை செல்ஃபா வா, செல்ஃபா வந்து என் பேரை காப்பாத்து. அதுக்காக தான் நானும் சொல்றேன், எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் படிக்காம ஊர் சுத்திட்டு சிக்ஸ் சொல்லும் போது கத்து வச்சுட்டு சினிமாக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். அதான் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே அசிங்கம். நீ 10 வயசு 11 வயசா இருக்க, நீ என் பையனை நல்லா படிதா, பார்க்கிற படிப்பதா ரெண்டு செய்ய முடியாது. என்ன சொல்லுது? என்ன என்ன சொல்லு கரெக்டா?
0: என்னதான் எவ்வளோதான் ஒரு விஷயத்த வந்து ஃபன்னாக சொன்னாலுமே ஃபன்னாக வந்து பேசினாலுமே, ஆனால் அதில் இருக்கிற ஒரு உண்மைத்தன்மை வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, அடிப்படையான ஒரு ட்ரூ தான், அது வந்து ஒரு உண்மை தான். ஸோ பல்வேறு நபர்கள் வந்து நம்ம கூட வந்து நேயர்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை சொன்னாலுமே எல்லாருமே ஒரே ஒரு ஜேனர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம், படிப்பு. நான் அந்த வயசில் அந்த ஏஜில் நான் அந்த பையனை மட்டும் பார்த்தேன், அந்த பொண்ணை மட்டும் பார்த்தேன்னா நீ ஏன் படிக்கல, ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு தான் நான் வந்து முதல் கேள்வி கேட்பேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறீங்க. எஸ் அட்லீஸ்ட் இப்போவாது எல்லாருமே வந்து ரிகிரேட் பண்ணுறாங்க, ஐயோ அப்போ படிச்சிருக்கலாமே, அப்போ இது பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு பரிகாரமாக அதுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து நல்லா படிக்க வைங்க. படிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸோ படிப்பு படிக்கிறதுக்கு வந்து படிக்கிற விஷயங்களுக்கு வந்து ஏஜ் வந்து வயது வந்து ஒரு தடையே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம், தாராளமாக எத்தனை வயசானாலுமே வந்து படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் இப்போ கூட படிக்கலாம். நம்மளே சொன்ன மாதிரி தான் உங்களோட லைஃபை நீங்கள் எந்த ஒரு புள்ளியிலிருந்து வேணாமே ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு டாட்டில் இருந்து கூட உங்களோட வாழ்க்கையை அழகாக வந்து லீட் பண்ணி கொண்டு போகலாம். இதுக்கு பின்னாடி அப்படி ஆயிடுச்சு, முன்னாடி அப்படி ஆயிடுச்சு, அப்போ படிக்காமல் போயிட்டேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, ஸோ உங்களுக்கு இப்போ தோணுச்சா தயவு செஞ்சு அதை போயிட்டு பண்ணிவிடுங்க. எஸ், அடுத்த

0: இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க? வணக்கம்
1: கலா
0: மேம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க உங்க 10 வயசு அந்த ஒரு சிறுமியை சந்திச்சீங்கன்னா என்ன கேள்வி எல்லாம் கேப்பீங்க?
1: எல்லாம் படிச்சிருக்கேன், நீ நல்லா படி, உங்களுக்கு அப்பா அம்மா படிச்சு உங்க வேலைக்கு வந்தா அப்பா அம்மா நான் காப்பாத்தணும் சொல்லுங்க சார்.
0: அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லாருமே சுற்றி சுற்றி ஒரே டைலாக் தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்ககிட்ட கார்டு இருந்தால் பிடிங்குவாங்க, நல்லா இருந்தால் எடுத்துப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட படிப்பு மட்டும் யாராலும் எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் அப்படின்ற டைலாக் மாதிரி தான். ஸோ சுற்றி சுற்றி வந்து எல்லாருமே வந்து படிக்கிறதுல நிற்கிறோம். அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீயுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டு இணைந்திருக்கிறது ஸ்டேட்யூன் வித் திரேன் பாயஃபம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 11:53 மைட் இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செமதூளு. ஷோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். காலேஜ் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: உங்களுடன் வானவில் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கு பணிவான முற்பகல் வணக்கம்.
1: இப்படிக்கு
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் ரங்கசாமி சார், எப்படி இருக்கீங்க?
2: நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா.
1: சொல்லுங்க, நீங்க உங்களோட 10 வயசு அந்த சிறுவனை சந்திச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க?
2: தோயல் தமிழ் சொன்னா சரியா தெரியாதுங்க, யதார்த்தமா பேசிக்கலாங்க.
1: சொல்லுங்க,
2: என்ன கூப்பத்த என் பையன் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் அலைபேசுவ, போனை பார்த்து நோண்டிட்டே இருக்காத, கேம்ஸ் விளையாண்ட என்
1: போ. நீங்க சின்ன வயசுல போன, அப்ப 10 வயசுல நீங்க போன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ரொம்ப இளமையா நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஒரு 24 வயசு ஆகுதுமா உங்களுக்கு?
2: எனக்கு 54 ஆண்டு.
1: 54 ஆண்டுகள் இப்ப ஆகுதுன்னா 10 வயசு ஆகுது, அதாவது ஒரு 40 வருஷம் முன்னாடி நீங்க வந்து போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: நடிச்சு காட்டிட்டு இருக்கீங்களா? எப்படிடா வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா, இருக்காங்களா, பசங்களை என்ன பண்றாங்க, படிக்கிறாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம்
1: பார்த்து நல்லா விசாரிப்பீங்க அவ்வளவுதான் இல்லைங்களா?
2: சொல்ல நிம்மதியா அடிக்க பேசிட்டே போலாம், ஏன்னா நிகழ்ச்சி நிறுவனம் நிறைய தருவா இருக்கிறா.
1: ஓகே ஓகேங்க, நன்றி நன்றி, ரொம்ப நல்லது,
2: நன்றிங்க.
1: அதாவது அந்த 10 வயசு சின்ன பையனை பார்த்தா அவனே திரும்பி ஓடி போயிடுவான் போல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. தனி நடிப்பை நடிச்சு காட்டியிருக்காரு. நிகழ்ச்சியோடைய நிறைவு காலர், நிறைவு காலராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுறீங்க?

0: வணக்கம்ப்பா.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
0: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி
1: வணக்கம்
0: பேசுறேங்கப்பா.
1: ராஜேஸ்வரி. சொல்லுங்க, நீங்க அந்த 10 வயசு அந்த ஒரு குழந்தைய, அந்த ஒரு சிறுமியை
0: அந்த
1: மீட் பண்ணா,
0: 10 வயசுல
1: கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு.
0: அதாவது என் தோழியும் நானும் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன். 10 வயசுல எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடுறது, ஆட்டம் போடுறது.
1: ஓகே,
0: டீச்சர்கள்லாம் வாத்தியார்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க.
1: ஓகே,
0: 10 வயசுலதான். ஏன்னா அது அப்பதான் 3வது முடிச்சுட்டு அந்த நேரம் விளையாடுற விளையாட்டு புத்தியிலே இருக்கும் போது கூப்பிடும் போது எங்க அம்மா அப்பா போமா பள்ளிக்கூடத்துக்கு போது போக மாட்டேன். அப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த 10 வயசு பொண்ணு ராஜேஸ்வரி கிட்ட சொல்றேன், ஏமா போகாம இருந்திய, இது நியாயமா போயிருந்தீனா, நீ உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ அமெரிக்காவில இருக்க வேண்டியவ, நீ போயிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப, எத்தனை

0: நீ போயிருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப, எத்தனை கவிதையும் எத்தனை கட்டுரையும் எத்தனை சொற்பொழிவும் எத்தனை கல்லூரியிலையும் ஆற்றிட்டு வந்திருப்ப. இப்படி வீணான படிப்பு சும்மா ரேடியோவில பேசா பேசுற, படிக்கணுங்கிற என்ன இருந்துச்சா பத்து வயசுல அப்படின்னு
1: கேட்டிருப்பீங்க. ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி.
0: ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தப்பா அந்த காலத்துல, இப்ப கிடையாது. அப்ப படிக்கிறத வந்து ரொம்ப இதா
1: புரியுது புரியுது. இந்த கமெண்ட் தான் வந்து ரிப்பீட்டா வந்து வந்துகிட்டே இருக்குமா. நன்றி
0: நன்றி அப்பா.
1: எஸ் நேர்களே, ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அது இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக போச்சுன்னு சொல்லலாம். நேர்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு லைக் மோட்டோக்காக, நான் ஒரு சும்மா ஒரு விஷயத்துக்காக வந்து இந்த டாபிக் வந்து கொண்டு வந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து சொன்ன பதிலை வச்சு நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 90% சொன்னது வந்து படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஏன் படிக்கல நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதோட நான் உங்கள் கிட்ட வந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. இந்த ஷோக்கு மட்டும்தான் திரும்பி போயிட்டு ஒரு மணிக்கு வருவேன், நீங்களும் வந்துருங்க ஓகேங்களா. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 91.4. எல்லாமே எப்பவுமே செம்மதுல அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டேன். உங்களுக்காக அழகான ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது ப்ளே பண்ணிட்டு போகிறேன். தனுஷோடைய வரிகளில் அனிருத்தோடைய இசையில் அனிருத்தோடைய குரலில் 3 திரைப்படத்தில் வந்து ஒரு ஜாலியான வைவான செம்மையான ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்யூன் எடுத்து தரேன் எஃப்எம் 91.4. எல்லாமே எப்பவுமே செம்மதுல. இப்போ நான் போய் தான் ஆகணும். டாடா, பை பை, சி யூ.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார்.

பழனிக்கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் மேற்கொள்வதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான டாபிக் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரி இன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில எல்லா நேரமும் சில நேரம் தோணும்ல, சே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு படமா எடுத்தா இப்படி ஒரு தலைப்பு வைக்கலாம் அந்த மாதிரிலாம். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுல என்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கேள்வியா நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வைத்தால் என்னவாக இருக்கும்? ஸோ நேர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய கேள்வி. ஸோ நீங்கள் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், 298-6000-38 அல்லது 298-5-2-0-5-5-4. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், என்னோட தொடர்ந்து பேசலாம். ஸோ நேர்களே, நீங்கள் உங்களுடைய பதிலை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறனால பெண்கள் தொடர்பு கொள்ளுமாறு வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ முதல் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, காற்றின் மொழி திரைப்படத்தில் இருந்து கிளம்பிட்டாலே அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா இது ரெயின்போ பண்பலி 101.4 இங்க எல்லாமே சமதோல.

நேரம் 12:07. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ருத் தரோஹர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இரண்டாயிரத்தி 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த முயற்சி சுற்றுச்சூழல் ரீதியாக சதுப்பு நில ஈரநில பகுதிகளில், குறிப்பாக ஒடிசாவின் சிலிகா ஏரி மற்றும் ஹரியானாவின் சுல்தான்பூர் பறவைகள் சரணாலயம் போன்ற ராம்சர் தலங்களில் சுற்றுலா நடைமுறைகளில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் ஈரநில சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அம்ருத் தரோஹர் திட்டம் சுற்றுலா அமைச்சகம், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். ஈரநிலங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்கும், பல்லுயிர் பெருக்கம், கார்பன் இருப்பு, சுற்றுச்சூழல், சுற்றுலா வாய்ப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு வருமான உருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட ஈரநிலங்களில் அதிக அளவிலான சுற்றுலாவிலிருந்து அதிக மதிப்புள்ள இயற்கை சுற்றுலாவிற்கு மாறுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாடு முழுவதும் உள்ள ராம்சர் தளங்களின் இயற்கை சுற்றுலா திறனை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதார வாய்ப்புகள் மேம்படுத்தப்படுகிறது. சரி, இந்த ராம்சர் தளம் என்றால் என்ன தெரிந்து கொள்வோமா? ராம்சர் தளம் என்பது 1971 பிப்ரவரி மாதம் ஈரானின் ராம்சரில் யுனெஸ்கோவின் வழிகாட்டுதலின்படி கையெழுத்திடப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈரநிலமாகும். ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை அறிவுபூர்வமான நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஒத்துழைப்பை ராம்சர் வழங்குகிறது. இந்தியாவில் எத்தனை ராம்சர் தளங்கள் உள்ளன தெரியுமா? ராஜஸ்தானின் பலோடியில் உள்ள கிச்சன் மற்றும் உதய்பூரில் உள்ள மேனர் ஆகிய இரண்டு ஈரநிலங்கள் மதிப்புமிக்க ராம்சர் தளங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் காணலாம். இதனால் 2025 ஜூன் மாத நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 91 ராம்சர் தளங்கள் உள்ளன. ராம்சர் தளத்திற்கும் அம்ருத் தரோஹர் திட்டத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த திட்டம்

அறிமுகப்படுத்தப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 16 ராம்சர் தளங்களில் 5 இடங்கள் அம்ரித் தரோகர் திட்டத்தின் கீழ் பைலட் திட்டங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த முன்னோடி தளங்களில் ஹரியானாவின் சுல்தான்பூர் தேசிய பூங்கா, ஒடிசாவின் பிதர்கனிகா சதுப்பு நிலங்கள், சில்கா ஏரி, மத்திய பிரதேசத்தின் சிர்பூர் மற்றும் யஷ்வந்த் சாகர் ஆகியவையும் அடங்கும். அதிக நேரம் செலவிட்டு நீண்ட காலம் அங்கே தங்குபவர்களாக இருக்கும் ஹை வேல்யூ டிராவலர்ஸ் இந்த திட்டத்தின் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். மேலும் இயற்கை சுற்றுலாவும் ஊக்குவிக்கப்படுகிறது. இயற்கை சுற்றுலா என்பது பேர்ட் வாட்சிங், அதாவது பறவைகளை கண்காணித்தல், புகைப்படம் எடுத்தல், நட்சத்திரங்களை பார்ப்பது, முகாம் அமைத்தல், நடைப்பயணம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் மற்றும் பூங்காக்களை பார்வையிடுதல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளை அடிப்படையாக கொண்டது. இதனால் பன்முகத்தன்மையில் ஆர்வம் உள்ள அனுபவமிக்க சுற்றுலா பயணிகள் வருவதோடு நமது சுற்றுலா தலங்களின் மதிப்பும் மேம்படும், நமது கலாச்சார பகிர்வுகளும் அதிகரிக்கும். உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த அம்ரித் தரோகர் திட்டம் நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு உள்ளூரில் வாழும் மக்களுக்கு பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் அளிக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று உள்ளூர் சமூகங்களின் உதவியுடன் நிலையான சுற்றுச்சூழல் மேம்பாட்டை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அம்ரித் தரோகர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் இப்போ 12:13 நிமிடமாயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வைத்தால் அது என்னவாக இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான பதில நீங்க என் கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986003 அல்லது 2952055. சோ முதல் நேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
1: ஒரு
0: தலைப்பு வச்சா
1: என்ன
0: வைப்பீங்க?
1: 16 வயதினிலே.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் தலைப்பு கொடுத்துருக்கீங்க உங்க வாழ்க்கைக்கு. சூப்பர்மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கமா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டலம். ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: சூப்பர். சோ சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வச்சா என்னவா இருக்கும்?
2: எனக்கா 80s அறுபதுல இருந்து படவோம். 80s இப்ப வருஷம் 2026 வைக்கணுமா?
0: 80s 2026 வரை.
3: வானொலியும் சைக்கிள் பயணங்கள் முடிவதில்லை.
0: வானொலியின் சைக்கிள் பயணங்கள் முடிவதில்லையா?
3: வானொலி சைக்கிள் பயணங்கள் முடிவதில்லை.
0: ஓ, வானொலி சைக்கிள் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வைப்பீங்க உங்க வாழ்க்கைக்கு.
3: ஆமா, அது ரெண்டுமே எனக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால அதுதான் என்னோட வாழ்க்கைக்கு தலைப்பு வைக்கணும்.
0: சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கைக்கு. சூப்பர்.
3: தேங்க்யூ மேம். ஏன்னா இது ரெண்டும் என் கூடவே இருக்கிறது. பள்ளி பருவத்துல இருந்து, இது குழந்தை பருவத்துல இருந்து ரெண்டும் என்ன தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால
0: சூப்பர்மா, சூப்பர். வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, சோ வானொலி மற்றும்

0: சைக்கிள் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சு பார்த்தோன்னா, ஃபார்வர்ட் பண்ணி இல்லை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு தலைப்பு வைக்கலாண்டா அப்படின்னு தோணும்ல. அந்த தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட போகிறேன் உங்ககிட்ட இருந்து. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், டயல் பண்ணுங்கள், 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னா, நான் வந்து இவள் ஒரு வானொலி பெட்டி.
0: இவள் ஒரு வானொலி பெட்டின்னு வைப்பீங்களா?
1: ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து ரேடியோ கேட்டே தான் வளர்ந்தேன்.
0: ஓ, சோ வானொலி இல்லாம நீங்க இல்ல.
1: ரேடியோ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட, ரேடியோ உடஞ்சிருச்சுனா கூட எங்க அப்பா கிட்ட தொந்தரவு பண்ணி உடனே வாங்கி தந்தே ஆவணும். ஆமா, கையில காசு இல்லைன்னா கூட சரி, ஏதாச்சும் ஒரு நகைய வச்சாவது எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு.
0: எங்க அப்பா
1: அந்த அளவுக்கு ரேடியோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர். சோ வானொலி பெட்டி, இவள் ஒரு வானொலி பெட்டின்னு வைப்பீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, சோ நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி வந்து வானொலியோட இணைந்தே இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், வெள்ளி மாவட்டத்துல இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்புனா என்னது?
2: வான்வெளியில் வந்த வசந்தத்துக்கு சொந்தக்காரி.
0: என்னது?
2: வான்வெளியில் வந்த வசந்தத்தின் சொந்தக்காரி.
0: வான்வெளியின்
2: வசந்தம் வந்து வானொலி, அதற்கு சொந்தக்காரி.
0: ஓ, சூப்பர் சூப்பர்மா, சூப்பர், வாழ்த்துக்கள், நல்ல தலைப்பு, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: எப்படி இருக்கீங்க மாம்?
3: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கமா. சொல்லுங்க, உங்க தலைப்பு என்ன? உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் வச்சிருக்க தலைப்பு என்னன்னு
3: பாப்போம். பாசிட்டிவ் லேடி.
0: பாசிட்டிவ் லேடின்னு தலைப்பு, சூப்பர், நல்ல தலைப்பு.
3: எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருப்பேன் நான்.
0: அடடே, சூப்பர்.
3: அதனால எனக்கு ஏத்த தலைப்புன்னு நினைக்கிறேன்.
0: சூப்பர்மா, சூப்பர், நல்ல ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க, பாசிட்டிவ் லேடி. வாவ், வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரிங்கம்மா.
0: ராஜேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும்மா.
4: எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் போது நலமா தானே இருக்கும்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க?
4: என் வாழ்க்கைக்கு வந்து போராட்டத்தை பூக்களமாக்க மாது அப்படின்னு வைப்பேன்.
0: போராட்டத்தை பூக்களமாக்கும்,
4: பூக்களமாக்கிய மாது,
0: பூக்களமாக்கிய மாது, சூப்பர்.
4: ஆமா, மாதுனா பெண்ணு.
0: ஓ, ஓகே ஓகே, சூப்பர்மா, சூப்பர், நல்லா இருக்கு. போராட்டத்தை பூக்களமாக்கிய, கண்டிப்பா அந்த களத்தை காணும் போது நீங்க அதை என்ன களமா காண்கிறீங்கிறது தான் முக்கியம்.
4: வாழ்க்கையில நிலையானத அந்த பூக்களத்தை பாக்குறதுக்காக தயாரா இருக்கணும் ஒவ்வொரு இளைய தலைமுறையும்.
0: கண்டிப்பாமா, கண்டிப்பா, நன்றிமா, நன்றி. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வைத்தா அது நீங்கள் என்ன தலைப்பு வைப்பீங்க உங்கள் லைஃபுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் எல்லாருமே சூப்பராக நிறைய பதில்கள், நிறைய தலைப்பு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அடுத்த தலைப்பு என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாடல் உங்கள் எல்லாருக்கா வந்துகிட்டே இருக்கு. 36 வயது நிலை திரைப்படத்திலிருந்து வாடி ராசாத்தி என்கின்ற பாடல் தான், லலிதா விஜயகுமாரோடைய குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. கேட்டு இணைந்திருங்க.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள ரெயின்போ எஃப்எம் 101.4. வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் இப்போ 12:26 நிமிடம் ஆயாச்சு. இன்னைக்கும் ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படிங்கறத தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருவேற்றூர் பத்மாவதி. நல்லா இருக்கிறேம்மா.
0: சூப்பராக இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க?
1: என் வாழ்க்கைக்கு என்ன தலைப்புன்னா, வானொலி எஃப்எம் கோல்டு. எப்பமா அதுல
0: உட்காந்துருப்பேன்.
1: அந்த வானொலி என் பேர எஃப்எம் கோல்டு தான்.
0: அந்த வானொலி,
1: வானொலியில எஃப்எம் கேப்பேல.
0: ஆமா,
1: அந்த எஃப்எம் கோல்டு தான் எனக்கு ஒரு இதுவே எப்பவுமே.
0: ஓகே, வானொலியின் மகள்னு இப்ப பேர் வச்சிருவோமா உங்களுக்கு தலைப்பு?
1: ஆமா, தலைவர் வானொலி மகிட்ட எஃப்எம் கோல்டு. எங்க பேர் என்ன?
0: என் பேரு ஜோனால்மா.
1: ஜோனால், நான் பேருக்கு இருப்பது எப்போதுமா அதான் எனக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி.
1: நன்றி கண்ணு, நன்றி கண்ணு.
0: அதாவது உங்க வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு வைப்பீங்கன்னு பார்த்தா, எல்லார் வாழ்க்கையுமே வானொலியை சுற்றியே சுழன்று கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரோடைய தலைப்புலையும் ஏதாவது ஒரு வகையில வானொலி வான் அப்படின்னு வந்து வந்துருது. ஸோ சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க அப்படிங்கறத என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055454. அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ தொடர்பு கட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட வாழ்க்கையை சில நேரம் திரும்பி பார்க்கும்போது, உங்களுடைய கடந்த காலங்கள் வந்து பல ஆண்டு காலம் வாழ்ந்திருப்போம், அதை எல்லாத்தையும் சுருக்கி வெறும் ஒரே வார்த்தையில் ஒரு படத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னா நச்சுன்னு என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். கேக்குதானா பேசுறது? வணக்கம். ஓகே, ஸோ நான் பேசுறது கேக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ நேர்களை, நீங்க என்னோட சேர்ந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய தலைப்பை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 2986000038 அல்லது 2952055454 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், ஹலோ, தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ நேயர்களே, உங்களோட வாழ்க்கையை ஒரே ஒரு குட்டி டைட்டிலாக, ஒரு வார்த்தையில், அதாவது ஒரு படமுடைய டைட்டில், என் வாழ்க்கையே இந்த படம் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு படத்தோட டைட்டிலில் நீங்கள் சொல்லணும்னா கூட வந்து சொல்லலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையோட டைட்டிலை நான் கேட்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால், வாங்க ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். நேயர்களே, இட்ஸ் டைம் ஃபார் அ ஷார்ட் லிட்டில் பிரேக்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: வணக்கம்.
5: ஹலோ,

0: வெற்றி திருமகள்.
1: வெற்றி திருமகளா?
0: ஆமா
1: போடு.
0: என்னோட ஏஜ் 76 ஆறுது.
1: ஓப்பா சூப்பர்மா.
0: ஆமா 50 வருஷம் கல்யாணங்கள் கொண்டாடியாச்சு. இப்ப சதாபிஷேகம் ஆயிடுச்சு இந்த வருஷம் எங்க ஹஸ்பண்டுக்கு.
1: சூப்பர்.
0: அதனால வெற்றி திருமகள்.
1: வெற்றி திருமகள் சூப்பரா ஒரு டைட்டில் வச்சிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. சூப்பர் சூப்பர்.
0: எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு உங்க இதுல இப்பதான் கிடைச்சது எங்களுக்கு.
1: அப்படியா? நீங்க வெற்றி திருமகள்ங்கறத சொல்லியே ஆகணும்னு உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு பாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில நீங்களும் உங்களோட லைஃபுக்கு வைங்க. பிகாஸ் எப்பவுமே ஒரு பாசிட்டிவான டைட்டில் வச்சு அதை அஃபார்ம் பண்ணும்போது உண்மையிலேயே நம்மளுடைய லைஃப் அந்த மாதிரி அமையும் அப்படிங்கறது வந்து இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கு என்ன டைட்டில் வைப்பீங்கிறது என் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலி தேவி பேசுறேன்.
1: மாலி தேவிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு யோசிச்சிருக்கீங்க?
2: களத்தின் காட்சிகள்.
1: களத்தின் காட்சிகளா? களத்தின் காட்சிகள். பயங்கரமா இருக்கே. ஓகே சூப்பர். உங்களுடைய வாழ்க்கை அப்படியே காட்சிகளா ஒளிபரப்புறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கே. களத்தின் காட்சிகள்.
2: நன்றி.
1: சூப்பர்மா. நன்றி நன்றி
2: நன்றி.
1: களத்தின் காட்சிகள். அப்பப்பா ஒவ்வொருத்தரும் என்னென்னமா யோசிக்கிறாங்க. பாசிட்டிவ் லேடின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. சூப்பரா யோசிக்கிறீங்க. உண்மையிலே செமையா அட்டகாசமா வந்து நிறைய பதில்கள் சொல்லிருக்கீங்க. ஹலோ வணக்கம். வணக்கம.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
3: விம்கோ நகர் கமலசுந்தரி.
1: கமலசுந்தரிமா எப்படி இருக்கீங்க?
3: இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். என்னுடைய வயது 76.
1: அப்பா
3: அதனால நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால வந்து இப்ப என்னுடைய தலைப்பு அப்படி எடுத்தோம் அப்படின்னா நீயா நானா.
1: நீயா நானாவா?
3: ஆமா.
1: உங்க வாழ்க்கைக்கு நீயா நானா நீ ஏன் பேர் வைப்பீங்க?
3: எப்படி பேர் வச்சிருக்கோம்னா எப்படி வாழ்ந்துருப்போம்னு யோசிங்கம்மா.
1: ஓ இப்ப கூட வந்து பாரு நிப்பீங்க நீயா நானா அப்படின்னு.
3: வளர்த்திருக்காங்க. எப்படி வந்தாலும் சரி நீ என்ன பாத்துடணும்.
1: நல்ல தலைப்பு வச்சிருக்கீங்க, சுவாரஸ்யமா இருக்கு. நன்றி.
3: ஆமாப்பா நன்றிப்பா நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஹலோ
4: வணக்கம். ஜோனல் அம்மா. வணக்கம்.
1: ஜோனல் தான் பேசிட்டு இருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
1: இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
4: சந்தோஷமா இருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? ஹலோ
4: புரியுதுங்கம்மா.
1: நீங்க யாரு இங்க இருந்து பேசுறீங்கன்னு உங்க பேர் சொல்ல முடியுமா?
4: வேலூர் மாவட்டத்துல இருந்து ரசன்பா.
1: ஓகேம்மா சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க நீங்க?
4: புதுமை படைப்பேன். புதுமை படைப்பேன்.
1: புதுமை படைப்பேன். சூப்பர். எதனால? உங்களுக்காகவே ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. மாமன்னன் திரைப்படத்திலிருந்து கொடி பழக்கிற காலம் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. யுக பாரதியுடைய வரிகள்ல ஏ.ஆர். ரஹ்மான் இசையில கேட்டு நின்றுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோல.

0: இந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: என்ன தலைப்பு

5254. ஸோ உங்களோட வாழ்க்கையை மொத்தமாக சுருக்கி வெறும் ஒரே வார்த்தையில் சொல்வீங்கன்னா அது என்னன்னு சொல்வீங்கிறது தான் இன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சூப்பரான தலைப்புகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த தலைப்பு நீங்கள் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் உங்களுக்காகவே இன்னொரு ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இறைவி திரைப்படத்திலிருந்து மனிதி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். விவேக்கோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையில், அவர்களோட குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி நேயர்களே, சோ அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க யாருன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் ராஜலட்சுமி. பெஸ்ட் மாமலா மேடம்,
0: சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு வைப்பீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரே வாக்கியத்துல சொல்லுங்கம்மா, ரெண்டு வாக்கியம் சொல்லலாமா?
0: சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான் உங்க தலைப்பு தானே, சொல்லுங்க.
1: நிறைய சொல்லலாம், சுகமான சுமைகள், வாழ்க்கை பயணம்,
0: வாழ்க்கை பயணம்,
1: மாட்டு வண்டி, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டு மாடு பூட்டி போறவத்தால மாட்டு வண்டி.
0: ஓகே, ஒரு தலைப்பு வச்சுக்கலாமா?
1: அது சுகமான சுமைகள் தான் நான் செலக்ட் பண்ணினது.
0: என்ன தலைப்பு மறுபடியும் சொல்லுங்க?
1: சுகமான சுமைகள்.
0: சுகமான சுமைகள், அடடே வாவ், நல்லா இருக்குதே. சுகமான சுமைகள்,
1: வாழ்க்கை வாழ்வதற்கு அதெல்லாம் வந்து வராது. ஏன்னா கஷ்டமோ நஷ்டமோ ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு பரிணாமங்கள்ங்கிறது மாதிரி, மாமனார் மாமியார் புது பொண்ணா கல்யாணம் பண்ணி வர்றப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம், அப்புறம் குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்களோட நம்ம டிராவல் பண்ற சந்தோஷம், வயசானதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், மருமகன் மாப்பிள்ள அந்த மாதிரி வரும்பொழுது, பேரம் பேச்சு வரும்பொழுது, அதையெல்லாம் யோசிச்சுட்டே போனோம்னா சகத்தன்மாதான் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா அது ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு இதுதான் நம்ம குடும்பம்.
0: சூப்பர்மா, சூப்பர், நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு தலைப்புன்னு சொல்லலாம். நன்றிமா, நன்றி,
1: நன்றிக்கா.
0: சுகமான சுமைகள் அப்படின்னு சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது ரொம்ப உண்மை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கதான் போகுது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். அது சுகமான சுமையா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த சுமையை வந்து நம்ம ஈஸியா கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்களுக்காகவே அடுத்ததாக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. பிகில் திரைப்படத்துல இருந்து சிங்கப்பண்ணி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் உங்களுக்காக வருது. ஏஆர் ரகுமான் மற்றும் சாஷா திருப்பதி இணைந்து பாடிய பாடல். விவேக்கோடைய வரிகள்ல ஏ ஆர் ரகுமானி செய்யல கேட்டீங்க. இந்த ரெண்டு பண்பலை 101.4 எல்லாமே சமதோலு.

ஸ்நேகிதிய நேரம் இப்போ 12:55 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு தலைப்பு வைப்பீங்கன்னா என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய தலைப்பு சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிறைவு காலரான ஒருத்தங்க வந்துட்டு சூப்பரா ஒரு தலைப்பு சொன்னாங்க, சுகமான சுமைகள் அப்படின்னு. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வாழ்க்கையில எவ்வளவு சுமை வந்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல வந்து அவங்க சுகமான சுமைகள்னு சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொருத்தவங்க பாசிட்டிவ் லேடி அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ உங்களாரையும் மீண்டுமா அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோனல். உங்களுக்காகவே வந்துட்டு நிறைவு பாடலாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெற்றிக்கண் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பாடல். என்னதான் கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளுமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போயிடும்.

பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிறத மட்டும் ஞாபகம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை கடந்து போகிற அந்த சிச்சுவேஷனில் ஓகே இது ஒரு பிரச்சனை இல்லை, எப்படினாலும் ஒரு விஷயத்த கடந்து போயிடுவோம் அப்படிங்கிறது. சில நேரம் கஷ்டம்தான் கடந்து போகும் அப்படின்னு இல்லை, ஒரு உயர்வு சில நேரம் வரும்போது அது கூட வந்து கடந்து போயிடும். ஸோ பயப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். ஸோ நெற்றிக்கண் திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கு.

எல்லா பாட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ தான் லைக் அப்படியே போயிட்டு சாப்பிட்டு வந்து ஹபாடா அப்படின்ட்டு படுத்திருப்பீங்க, தூங்கியிருப்பீங்க. ஸோ அந்த தூக்கத்தை கெடுக்கிற மாதிரிலாம் நான் பாட்டெல்லாம் போட மாட்டேன். அந்த தூக்கத்துக்கு தாலாட்டு பாடுற மாதிரி தான் பாட்டெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடல்களுமே உங்களுக்கு பல்வேறு நினைவுகளையும் கடந்த கால நினைவுகள் எல்லாமே கொடுக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். எஸ், முதலாவதாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில் பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் ரெண்டு எஃப்எம் 104.4 எல்லாமே எப்பவுமே சமதூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நான் சரியா 1 மணி 1 நிமிடம் மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், என் கூட சேர்ந்து திரைகானம் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்காக 1960களில் 1970களில் வந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக வரிசையாக வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னடா இது இவ்வளோ பழசாக போடுவியா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் ஆனால் நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் அது எல்லாமே ஏஸ்தெட்டிக்னு சொல்லிட்டு டென் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ

நேயர்களே, வீர திருமகன் திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், ஆர் சுதர்சனமுடைய இசையில், ஜேபி சந்திரபாபுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகாணம். ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியாக 11 மணி 11 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. கிட்ட இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதோளு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசியிருக்கேன். என் செயன் கூட சேர்ந்து திரைக்கானம் தான் கேட்டுருக்கீங்க உங்களுக்காக. அதாவது 1960கள் 1970கள்லேருந்து வெளிவந்த படங்களுடைய பாடல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் பழைய பாடலாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிற பாடல்கள் மட்டும் தான் வந்து நான் வந்து ப்ளே பண்ணி

இருக்கேன். எஸ் கண்டிப்பாக இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு கருத்தும் அந்த அளவுக்கு ஒரு தத்துவார்த்தமான கருத்துக்களாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் அடுத்ததாக அதோட தொடர்ச்சியாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில் பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து ஸ்டேட்யூன் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செமதோலு.

நேர்களே, சுமை தாங்கி திரைப்படுத்திலிருந்து ஒரு அழகான பாடல் பார்த்தீங்க. அடுத்ததாக உங்களுக்காக திரைக்கானத்தில் வரக்கூடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில் சுதர்ஷனமுடைய இசையில் ஜேபி சந்திரபாபுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி 2.5 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டூடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:19 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் சேன் கூட சேர்ந்து திரைகானம் தான் கேட்டுருக்கீங்க. திரைகானத்தில் உங்களுக்காக பழைய பாடல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து வந்துகிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், அடுத்ததாக திரைகானத்தில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒரு அழகான பாடல், சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது என்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட் இஸ் திரேன் பை எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.

0: 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 1:24 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்க ஆர்ஜே வேகம் பேசிட்டு இருக்கேன். என் சேன் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டு இருக்கீங்க. திரைக்கணம்ல 60s 70s பாடல்களுமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், பி சுசிலாவுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக என்னென்ன திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டேட் டூ நியூஸ் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகேந்திரனுடைய இசையில் டி எம் சந்தோராஜனுடைய குரலில் நெஞ்சமுண்ட நேர்மையுண்டு ஓடுராஜன் என்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ளு.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: 102.4 இங்க எல்லாமே தூளு. ரெயின்போ எஃப்எம்
1: 102.4. வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகோணம். ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செமதூளு. நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டுருக்கேன். எஸ் என் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்கணத்தில் உங்களுக்கு அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், பி வி ஸ்ரீனிவாசனுடைய குரலில் ராமு திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரையன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதூளு.

நேயர்களே, ராமுத்துறை படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட்யூன் சித்திரன் எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ திரையாணம். ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியாக 1:42 மைட்டு இருக்குது. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூளு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பெஸ்ட் இருக்கேன். எஸ் உங்களுக்காக 60s-70s இருக்கிற பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகழகான பாடல்கள் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது இந்த மதிய வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல சட்டில்டான ஒரு நிம்மதியை தரும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வரவு இருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட்யூன் எடுத்து தரேன் எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூளு.

வணக்கம். ஸ்டுடியோக்கு நேரம் சரியா 1:48 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள். நூற்றி 101.4 நான் உங்கள் ஆர்ஜி எக்ஸாம் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து 60s 70s பாடல்கள் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் வாலியுடைய வரிகளை டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ட்டு நான் யாரையும் சொல்லலை, பாடலோட பேர் அது. ஸோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்து கேட்டிங்க. கண்டிப்பாக இந்த பாடலை கேட்டு எல்லாருமே பிற்காலத்துக்கு போயிட்டு உங்களுடைய நினைவுகள் எல்லாமே ரீகால் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக திரைக்கானத்தில் வரவிருக்கக்கூடிய பாடல் அன்பேவா திரைப்படத்தில் வந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசைல வாலியுடைய வரிகளில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்களுடைய குரலில் நான் பார்த்ததுலேயே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் பார்த்து பாடிருக்கீங்க தெரியல. மேபி இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரலாம். எஸ் அன்பேவா திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் 101.4 எங்க எல்லாமே எப்பவுமே சமதூது.
1: நான்

நேர்களே, ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 1 மணி 57 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஒரு மணி நேரம் நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கண்டிப்பாக உங்களோட தூக்கத்துக்கு வந்து தலாட்டு பாடியிருக்கும், உங்கள் காதில் வந்து தேன் போல் பாஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் நானும் இதோட இந்த நிகழ்ச்சியோட உங்ககிட்ட வந்து இன்றைக்கி விடைபெற நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு பாடல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். எஸ், வாலிவுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் ஒரு அழகான பாடல், காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது. ஸோ நீங்களும் என்றைக்காவது காற்று வாங்க போயிட்டு கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதை ஜாலியாக வந்து நினைவு கூறுங்க. எஸ், நானும் இதோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஷ் விவேக். டாடா, பை பை, சி யூ.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். எஸ், ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான், உங்கள் ஆர்ஜே ஜோனல். ஸோ இன்றைக்கி இந்த மதியான நேரத்தில் வந்து சூப்பராக ஓல்டு சாங்ஸ் எல்லாத்தையும் ஸோ ரீவைண்ட் பண்ணி கேட்க போகிறோம். காலத்தை கடந்து காதில் இனிக்கும் கானங்கள், நினைவுகளை மெதுவாக தட்டி எழுப்பும் பொன்மையான மெட்டுக்கள், இதோ உங்கள் மனதை வருட வரும் ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கு. உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து ஜென்சியோடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பஞ்சு அருணாச்சலமுடைய வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கைலாசு பறவைகள் திரைப்படத்திலிருந்து தெய்வீக ராகம் என்கின்ற சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 2:06. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் சூப்பரான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு நிந்திரங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாடல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:11. மதிய நேரத்தை மனம் கவரும் மெலோடிகளாய் மலர் மலர செய்ய நேற்றைய பொற்கால இசையை இன்றும் புதுமையாக ரசிக்க ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கும் மெலோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் இளையராஜாவுடைய குரலில் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனுடைய வரி.

0: கடலுக்குள் ஈரம் என்கின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்து நேரம் 2:16. அடுத்ததாக வர இருக்கின்ற ரெயின்போ மெலடிஸில் உங்களுக்கான பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து ஜென்சியுடைய குரலில் கண்ணதாசன் வரையில் இளையராஜா இசையில் கேட்டினே நிறங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கெல்லாமே சமதோல.
1: Listen.

0: எல்லாமே தோல்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் நேயர்களே. நேரம் இப்போ 2:20 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ லேடிஸ். எஸ், ரெயின்போ மெலடிஸில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வருகின்ற பாடல் குரு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூலு.

குரு திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:25. அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிற பாடல் ரெயின்போ மெலடிஸுடைய நிறைவு பாடல். அன்புக்கு நான் அடிமை என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியமுடைய குரலில் வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதூலம்.

0: சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல்.
1: நேரம் 2:30 மணி. இனி தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரமிப்போ 3:03 ஆயாச்சு. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே ஜோனால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. பழைய பா திரைப்படத்திலிருந்து மின்சார கண்ணா என்கின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ மற்றும் ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவோடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

சார கண்ணாயங் என்ற சூப்பரான பாடலை கேட்டு முடித்த நேரம் 3:09. அடுத்ததாக வருகின்ற பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து நீற்று இல்லாத மாற்றம் என்கின்ற சூப்பரான பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சுஜாதாவுடைய குரல்ல, வைரமுத்தோடைய வரிகள்ல, ஏ ஆர் ரகுமான் இசையில. கேட்டீங்க, இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதோலை.

புதிய முகம் திரைப்படத்திலிருந்து நேற்று இல்லாத மாற்றம் என்னது அப்படிங்கிற சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 3:15. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து புது வெள்ளை மழை என்கின்ற பாடல்தான். உன்னி மேனன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவோடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: ஹலோ, வணக்கம் நேர்களே. நேரம் இப்போ 3:21 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஸோ இன்றைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஹலோ டாக்டர்.
1: வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: நல்லா இருக்கேன். நைஸ் டு பி ஹியர் ஆன் ரேடியோ எஃப்எம்.
0: தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்காகவும் ஒதுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து ஒரு சர்ஜனாக இருக்கீங்க இல்லையா? ஸோ முதலாவதாக சர்ஜரி அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்?
1: ஸோ நான் குறிப்பாக பண்ணுறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. அதாவது சர்ஜரினாலே அந்த காலத்தில் ஒரு பெரிய கிழி கிடிப்பாங்க, வயிற்றில் வந்து ஒரு பட்டாக்கத்தை வச்சு கிடிக்கிற மாதிரி கிழிச்சிடும், அது வந்து பிடிச்சிக்கிட்டு அது எல்லோரும் சிசேரியன் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். இட்ஸ் ட்ரூ, நடக்கிறது கஷ்டமாக இருக்கும், மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், ஹாஸ்பிட்டலில் 15-20 நாள் கிடக்கணும், இன்ஜெக்ஷன் மேலே இன்ஜெக்ஷனாக போடணும். அந்த அறுத்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடல் ஒட்டலாம், அங்கே வலிக்கலாம், ஹெர்னியா வரலாம். ஸோ வயிற்றை ஒரு பெரிய பெரிய ஒரு அருவா வச்சு கிழிக்கிற மாதிரி கிழிச்சு அப்புறம் உள்ள ஒரு ஒரு குடல் இருக்கிற ஒரு பகுதியை வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால், இப்போ நான் வந்து ஒரு 1990 பண்ணிட்டு
0: இருக்கேன்,
1: சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் மூலமாக இன்னும் கருவிகளை உள்ளே போட்டு, அதாவது அறுவை சிகிச்சை உபகரணங்கள் உள்ளே போட்டு, அது வழியாக ஒரு கேமராவில் உள்ள நடக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதில் வந்து அறுவை சிகிச்சை செய்கிறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி.
0: ஓகே டாக்டர்.
1: அது வந்து ஒரு 35 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக ரோபோட்டிக் சர்ஜரின்னு வந்திருக்கு.
0: ஓகே.
1: வேர் ரோபோட்டிக்னா உடனே என்ன, ரஜினிகாந்த் வந்து சிட்டி

0: நீ வந்து பண்ணிட்டு போறான்னு இருப்பான் அப்படின்னு. அது வந்து ரோபோ, அது வேற. இது வந்து கம்ப்யூட்டர் கைடட் சர்ஜரி, நாம் தான் ஆப்ரேஷன் செய்யறது, நம்ம தான். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் வாயிலாக பேஷண்ட்டுக்கு அதே மூவ்மெண்ட்ஸ், அதே அசைவுகள், நம்ம ஒரு ஸ்டிச் போடுறோம்னா இந்த ஸ்டிச்சு அந்த ரோபாட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த பேஷண்ட் உள்ளார போடும்.
1: ஓகே,
0: நான் இங்க ஒரு சுருக்கு நான் முடிய போட்டா அந்த ரோபாட் அந்த சுருக்கு முடிய போகும். இது வந்து ரோபாட்டிக் சர்ஜரி. ஓபன் சர்ஜரி இருக்கு. ஆமா, ஒரு சிலருக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சியா வந்துறாங்க, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, அறுத்து கொட்டணும்னா அதை பட்டாக்கத்தை மாதிரி அறுத்து தான் பண்ணணும், ஓபன் சர்ஜரி. இதை தவிர லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி எங்கெல்லாம் ரிலாக்ஸ்டா பண்ண முடியுமோ ஓபன் லாப்ரோஸ்கோபிக். அண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா பெரிய லாங் ஆபரேஷன் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும்னா ரோபாட்டிக் சர்ஜரி. மூணு இப்போ வந்துருச்சு, மூணு இப்போ இந்தியாவில் அவைலபிள், மூணு இப்போ தமிழ்நாடுல அவைலபிள்.
1: வாவ், சூப்பர் டாக்டர். ஸோ நேயர்களையே ஒருவேளை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற, நீங்களும் வந்து சர்ஜரி பற்றி அறுவை சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சர்ஜன் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமாரோட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2980-86-00-38 அல்லது 2950-25-54. மறுபடியும் உங்களுக்காக ஃபோன் நம்பர் ரிப்பீட் பண்ணுறேன், 2980-86-00-38 அல்லது 2950-25-54. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம டாக்டர் ராஜ்குமார் சாரோட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து இப்போது சர்ஜரி பற்றி எவ்வளோ எளிமையாக இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க இல்லையா. ஸோ அப்போது லாப்ரோஸ்கோப்பின்னு வரும்போது எந்த பெட்டும் இல்லாமல் டைரெக்டாக பண்ணலாமா டாக்டர்?
0: கரெக்ட். அதாவது கத்தி இன்றி ரத்தம் இன்றி அறுவை சிகிச்சை. அந்த காலத்தில் வந்து தேசிகமணி எழுதினார், தி சால்ட் மார்ச் தண்டியில் நடக்கும்பொழுது, காந்தி அங்கே நடக்கும்போது, இங்கே ராஜாஜி வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து வரும்பொழுது, கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று தொடங்குதுன்னு எழுதினார். அதை பாடிக்கிட்டே அவங்களாம் நடந்து போனாங்க. அது போல் ஒவ்வொரு சர்ஜரியும் ஒரு யுத்தம் போல தான். இதை வந்து அறுக்காமல் கத்தி இன்றி ரத்தம் இன்றி செய்யும்பொழுது பேஷண்ட்டுக்கு பல அட்வான்டேஜஸ் அதை பற்றி இப்போ நான் விவரமா பேசி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்.
1: ஓகே டாக்டர். சோ முதல் காலர் லைன்ல இருக்காங்க, யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: மதிய வணக்கம் மேடம்.
1: வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
0: வணக்கம்ங்க. மதிய வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். உங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றி.
2: நீங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இப்ப நீங்க வந்து லேப்ரோஸ்கோபிக் லேப் சொன்னீங்க.
0: ஆமாங்க.
2: இதுலயும் இப்ப அந்த டைல்ஸ் மார்க்கத்துக்கு லேசர்ல பண்றாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் லேப் அண்ட் லேசர்?
0: வெரி குட் க்வெஸ்சன். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. பலர் வந்து ஒன்று வந்து இன்னொன்றுக்கு நினச்சிப்பாங்க. ஒவ்வொரு மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும், அது அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதோடைய மீனிங் இருக்குது. இப்போ லேசருங்கிறது ஒரு கதிர்.
1: ஓகே.
0: ஒரு கதிர் வந்து அப்படியே சூரியன்ற கதிரை வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்தால் பற்றிக்கும்
1: இல்லை, போல
0: எல்லாம் ஒரு இடத்துல. அஃப்கோர்ஸ் இது பேரலாக ரன் பண்ணும். லேசர் ஃபைபர்ஸ் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு மெட்டீரியல், ஹோல்மியம் லேசர்னு இருக்கு, என்டிஆக் லேசர், கார்பன் டை ஆக்சைட், ஒவ்வொரு அந்த மெட்டீரியலால் உற்பத்தி ஆகிற ஒரு சில கதிர்களுக்கு பேர் தான் லேசர்.
1: ஓகே.
0: இவர் இந்த ஃபோன் பண்ண நேயர் சொன்ன போல பைல்ஸுக்கு வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ண மாட்டோம்.
1: ஓகே.
0: லேப்ரோஸ்கோப்பி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வயிற்றுக்குள்ள இப்போ யூட்ரஸ் எடுக்கணும்.
1: ஓகே.
0: வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு குடல் இறக்கம் ஹெர்னியா பண்ணணும்.
1: ஓகே.
0: இறைப்பை கேன்சர்னு ஆப்ரேட் பண்ணணும், ஒரு அப்பெண்டிக்ஸ் எடுக்கணும்,
1: ஓகே,
0: ஸ்பிளீன் எடுக்கணும், லிவரில் ஆப்ரேஷன் பண்ணணும், பித்தப்பை, இதெல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணலாம்.
1: ஓகே.
0: மேலாக இருப்பதற்கு பேஷண்ட்டுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும்னா லேசரை பயன்படுத்துவோம். ஒரு மறு இருந்தால் அது லேசரை வச்சு அதை அப்படியே எடுத்துரும், வலியே ரொம்ப கம்மியாகும். பைல்ஸ்லாம் அந்த காலத்தில் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் அப்புறம் தான் காலி வலிச்சிட்ருப்போம். இப்போ லேசரை வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமாக அதை முடிச்சிடும். கடைசியாக என்ன சொல்லணும்னா, இந்த வெயின்ஸ், இப்போ சில பேருக்கு ரத்த குழாய்கள் வீங்கிடும், வெயின்ஸ், லெக்கெல்லாம் பார்த்தா அப்படியே காலெலாம் பச்சை பச்சையாக ஜிபிஎஸ் மேப் மாதிரி இருக்கும். இந்த வெயின்ஸ் பிரச்சனை கூட லேசரை உள்ளே போட்டு வலி இல்லாமல் கம்ப்ளீட்டா
1: சரிபடுத்துறோம். ஓகே டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க சார்.
3: நான் வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
3: அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பயம் இருக்கு. என்ன வந்து பயம் காட்டினாங்க ஒரு முறை ஒரு ஆபரேஷனுக்கு. எப்படின்னா அந்த தலையில மூளையில ஏதாவது பிரச்சனைன்னா மண்டவோட வந்து பொழந்து எடுத்துட்டு தான் உள்ள ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்லாம் ஒரு சர்ச்சையா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப தலையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? அது அப்படிதான் பண்ணணுமா?
0: சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொன்ராஜ், நீங்க வந்து தெனாலி போன போல எதை கண்டாலும் பயம்னு நீங்க பயப்பட தேவை.

0: இல்லை, இந்த காலத்தில் ரொம்ப நவீன விஞ்ஞானம் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களை மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், வலி இல்லாமல், தையல் இல்லாமல் சரிப்படுத்த முடியுமோ அது மாதிரி வந்துடுச்சு. என்னுடைய பாயிண்ட்டே அதே தான், நோக்கம் வந்து மக்கள்கிட்ட இது சொல்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி ஒன்று ஒருத்தருக்கு பிரெயினில் இருக்குது வச்சுக்கிங்களேன், மண்டையில் நீங்க சொன்னது கரெக்ட் தான், மண்டையிலேருந்து ஒரு ஓடு இருக்குது, அந்த ஓடில் 4-5 ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையெல்லாம் சேர்த்து விட்டுருவோம், சேர்த்து விட்டுட்டு அந்த மண்டையோடு அப்படியே நகர்த்தி தான் உள்ளே போவோம். ஸோ உங்ககிட்ட சொன்னது உங்களை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அது உண்மை தான், இட் வாஸ் லைக் தட். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக் ட்ரில்லாம் வச்சு விர்ர விர்ர விர்னு ஓட்டி போடுவாங்க, ஆனால் சுவரில் போடுற மாதிரி மண்டையில் ஓட்டி போடுவாங்க.
1: ஓகே,
0: இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த டியூமரையே மேலே இருந்து ஓட்டையே இல்லாமல், ஓட்டையே இல்லாமல் இந்த சைபர் நைஃப்னு வந்துருச்சு, ரேடியேஷன் மூலமாக உள்ளே போய் அந்த மூளையில் எந்த இடத்துல இந்த கட்டி இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் அந்த கதிர் பாய்ச்சி பண்ணிவிட்டு 6 மணி நேரத்தை வெளில வந்துடலாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது சார் ஓட்டையே இருக்காது,
1: ஓப்பனே பண்ண மாட்டாங்க,
0: வெறும் அந்த வேவ்ஸ் மட்டும் உள்ளே போயிடுது. ஸோ இது மாதிரி விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து வேறு எந்த ஒரு ஃபீல்டுலேயும் வளராத அளவுக்கு மருத்துவத்தில் வளர்ந்துருக்குன்னா, ஒரு மனிதன் 25 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க மண்டையில் ஓட்டையை போடணும், இப்போ ஓட்டையே தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா, வலி இல்லாமல் ஓட்டையை போடலாம், ஓட்டை கூட மண்டையை போடலாம், அந்த காலத்தில் மண்டையில் ஓட்டையை போடுவோம். சரி, நீங்கள் பயப்படாமல் ஜாலியாக இருங்க, சரிங்களா?
1: ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அப்போது அந்த சைபர் நைஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் இப்போவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா தமிழ்நாட்டில்?
0: தமிழ்நாட்டில் அவைலபிள், அப்போலோவில் இருக்குது, ஒரு சில கேன்சர் சென்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. பிரெயின் போன்ற இடங்களில் நம்ம கத்தியால் உள்ளே போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன நீடில் மாதிரி உள்ளே போய் அந்த நீடில் வந்து நீடலில் லேசர் வரும்.
1: ஓகே,
0: நமக்கு வேண்டிய இடத்த அங்கே இருக்கிற அணுக்களை, அதுவும் குறிப்பாக கேன்சர் அணுக்களை துவம்சம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் மாதிரி, ட்ரோன் மட்டும் போய் எப்படி சம்மந்தப்பட்ட எதிரிகளை மட்டும் நாசம் பண்ணிட்டு வந்துடுதோ அதே போல் பயன்படுத்துறது தான் சைபர் நைஃப்.
1: ஓகே டாக்டர். ஓகே, ஸோ நேயர்களை நம்மளோட வந்து JS ராஜ்குமார் டாக்டர் இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் அவங்களோட கலந்து கொண்டு பேசணும், சர்ஜரி பற்றி ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986-00-38 அல்லது 2952-0554. ஸோ டாக்டர், அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் அறுவை சிகிச்சைலாம் இருக்குது டாக்டர்?
0: ஸோ டைப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன்.
1: ஓகே,
0: ஆப்ரேஷன் பண்ணால முதல் விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் ஆப்ரேஷன் இல்லாமல் மாத்திரை இருக்கே வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக.
0: நீங்கள் சொல்லலாம் எல்லா மனித குணமும் அது மாதிரின்னு, அப்படி இல்லை. நான் 16 நாடுகளில் ஆப்ரேட்
1: பண்ணியிருக்கேன்,
0: இங்கிலாண்டில், அமெரிக்காவில், பல இடங்களில் ஆப்ரேஷனாக உடனே பண்ணுங்கம்பாங்க. சரி, இந்தியன்ஸ் அப்படி தான் நினைக்கணும்னு நினைக்கலாம். பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் பேஷண்ட்ஸ்லாம் ஆப்ரேஷன் தேவைன்னா நாளைக்கு பண்ணுறீங்களா, இன்னைக்கு
1: பண்ணுறீங்களான்னு
0: கேட்பாங்க. ஒரு 10-1 தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா டாக்டர்? அப்பேற்பட்ட வீர தீர சூரர்கள்லாம் நம்ம ஆட்கள் தான், நம்ம தமிழ்நாட்டில் ஐயோ ஆப்ரேஷனா, மெகா சீரியலில் பார்த்த மாதிரி டேங் டேங் ஒரு மியூசிக் வர்றா போல ஒரு அளவுக்கு ஆப்ரேஷனா ஆப்ரேஷனா ஆப்ரேஷனா அந்த எக்கோ எஃபெக்ட்லாம் வச்சு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. அதை பற்றி சொல்கிறது தான் நாங்களாம் வந்திருக்கோம். ஃபைனல் டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக மெடிசின் ஹேஸ் அட்வான்ஸ்ட், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப வந்துருச்சு. அண்ட் அந்த காலத்து இப்போ யூட்ரஸ் ஆப்ரேஷனுக்கே பெரிய ஆப்ரேஷன்பாங்க பெண்கள் வந்து, சார் பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் சார், அது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்னத்தனை பெருசாகும், அந்த பேஷண்ட்டு தான் பெருசாகிடுவாங்க. ஏன்னா அவங்க பேஷண்ட் உடனே அம்மா வீட்டுக்கு போவாங்க பெரிய ஆப்ரேஷன், அங்கே டெய்லி காலையில் மத்தியானம் ராத்திரி பாதாம் மல்லுவை ஊட்டுவாங்க, பாதாம் கீர் கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் தீபாவாக போவோம், பெண்மணி தீபாவை வந்து சேருவாங்க. 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க, பெருசு பெரிய பெருசாக ஆகிட்டு எதுக்காக வெயிட் போட்டு பெரிய ஆப்ரேஷன். இந்த காலத்தில் இதே யூட்ரஸ் 3 சின்ன ஓட்டையை போடுவோம், அது ஓட்டை கூட இல்லாமல் லாப்ரோஸ்கோபி லேசர் பயன்படுத்தி எடுத்துடுறோம். அடுத்த நாள் பேஷண்ட் வீட்டுக்கு போகிறாங்க, அது 2வது நாள் பேஷண்ட் சமைச்சிட்டு இருக்காங்க, யாரும் அம்மா வீட்டுக்கு போய் பாதாம் கீர் பாதாம் எல்லாம் சாப்பிட தேவையில்லை. இதனால் பேஷண்ட்டுக்கு சந்தோஷம், பேஷண்ட் கணவனுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். பாவம் என்னோட பேஷண்டோட அம்மாக்களுக்கு தான் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அங்கே வந்து 3 மாதம் தங்கிட்டு போங்க.
1: அது வந்து மிச்சம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுங்க சார்.
0: சார் வணக்கம், மதிய வணக்கம் உங்களுக்கு.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: போரூர்லேருந்து

0: தான் பேசுறேன்.
1: ரைட்.
0: எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு சார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சர்ஜரினா வந்து பயந்து ஓடக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு, அதுல நானும் ஒருத்தன். இப்ப வந்து எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு டவுட் தான் சார். இப்போ ஒரு சர்ஜரின் போது லேப்ராஸ்கோபிக்ல வந்து உங்களுக்கு ஹெர்னியா பண்ணணும்னா எவ்வளவு பெருசு வரைக்கும் நீங்க பண்ண முடியும்?
1: அதாவது ஹெர்னியாங்கிறது வயிற்றுல இருந்து நம்ம உயிரினங்கிட்ட வந்துட்டு இருக்கு, அதாவது முட்டிக்கிட்ட எல்லாம் வரல. ஜோக் அடிக்கிறேங்க, முட்டிக்கிட்ட யாருக்குமே வராது. முட்டி எப்ப ஏற்பட்ட ஒரு ஹெர்னியாவும் லேப்ரோஸ்கோபிக்கா பண்ணலாங்க, அவ்வளவுதான். எப்ப ஏற்பட்ட ஹெர்னியா, மூணே மூணு சின்ன ஓட்டை, ரெண்டு மூணு சொட்டு ரத்தம், அவ்வளவுதான். தெனாலி போயிட்டு கபாலி வந்துடுவாரு.
0: அடுத்தது வந்து சார், இந்த ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே,
0: எவ்வளவு வரைக்கும் எனக்கு வந்து இப்போ வந்து 8.9 இருக்கு.
1: ஸோ 8.9 வந்து ஒரு சீரியஸான ஹீமோகுளோபினானா இல்லை.
0: ஓகே,
1: 6, 5, 4, 3 சீரியஸான ஹீமோகுளோபின். 8.9 ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுடைய பயல்சாலவோ அல்லது வேறு ஒரு அல்சராலவோ இரத்த கசிவு உங்களுக்கு தெரியாமல் ஏற்பட்டு இருக்கலாம், ஒன்று. அல்லது போதிய அளவுக்கு நீங்கள் அயனில் அயன் போன்ற விஷயங்கள் சாப்பிடாததுனால உங்களுடைய இரத்தத்துடைய உற்பத்தி இல்லை அதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆக மொத்தம் இது 8.9 ரொம்ப ஹெல்த்தியா? நீங்கள் போய் மெஸ்ஸியோட ஃபுட்பால் ஆட முடியும்னா நிச்சயமாக ஆட முடியாது. இப்போ அவரே ரொம்ப நல்லா ஆடலை அந்த ஃபைனலில். பட் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் 8.9 டென்ஷன் ஆக தேவையில்லை. பட் டெஃபினட்டாக ஒரு சின்ன ஒர்க்கப் பண்ணி எதனால் அந்த ஹீமோகுளோபின் லோவாக இருக்குன்னு பார்க்கணும். பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, பிளட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். 7 கீழே தான் பிளட் எல்லாம் கொடுப்போம்.
0: ஓகே,
1: ரைட். ஸோ பயப்படாமல் இருங்க, ரெண்டு பயம் தூக்கி போட்டு ஜாலியாக இருங்க பிரதர். நீங்களும் ஒரு போரூர் வீரனா? போரூர்ல இருந்து நிறைய கால் வந்துட்டு எல்லாருமே சார் எனக்கு ஆபரேஷன் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த போரூர் வீர படையில நீங்க அடுத்தாளான்னு
2: கேட்டேன்.
3: சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
1: சொல்லுங்க பாஸ்.
2: நமக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒரு லேடிக்கு அத பாதத்துல வந்து எலும்பு கீழ் நோக்கி வளருதுன்றாங்க.
1: கரெக்ட், கரெக்ட்.
2: அதை வந்து அது நடக்க முடியலன்னா சித்தா கிட்ட என்ன போய் ஆயில் எல்லாம் தடவைன்னு இருக்குது. பட் அது சர்ஜரி பண்ண முடியுமா இல்ல லேசர் பண்ணி பண்ணலாமா?
1: ரைட், வெரி குட் க்வெஸ்சன்.
2: ஏன்னா அவர் நடக்கவே முடியலன்றா. ஏன்னா ஷீ இஸ் ஆல்ரெடி மேரீடு, ஷீ இஸ் ஹேவிங் டூ கிட்ஸ், அவங்க எல்லாமே பெரிய பொண்ணுங்கடா. பட் நடந்து போக முடியல, ரொம்ப வெளிக்கிடமாமா அப்படின்னு சொல்லுது அது.
1: ஒன்றும் பயப்படுத்துக்கலைங்க, இந்த கீழ் நோக்கி வளருது இல்லை, கீழ் நோக்கி வளர்ற எலும்பு. பாரதியார் சொன்னார் மேல் நோக்கு பார்வையுடையன் அச்சம் தவிர்ன்னு. இப்போ மேல் நோக்கு பார்வைக்கு வந்து பாவம் எங்களுக்கு, இந்த எலும்புக்கு மட்டும் கொஞ்சம் கீழ் நோக்கு பார்வை இருக்கு. நோ ப்ராப்ளம். இது வந்து இது பே இந்த வியாதி பேர் கால்கேனியன் ஸ்பர் ஆர் பிளான்டார் ஃபாஷியட்டிஸ். ஒன்றுமே இல்லைங்க.
2: என்ன டாக்டர்,
1: நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம பாதத்தில் இருக்கிற அத்தனை தசைகளையும் பிடிச்சு வைக்கிறதுக்கு ஆண்டவன் வந்து ஒரு ஒரு பாய் மாதிரி போட்டிருக்காரு. அந்த பாய் வந்து ஒரு எலும்பில் வந்து சேரும். அந்த எலும்பில் இவங்களுக்கு கொஞ்சம் கீழ் நோக்கு பார்வையோட வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க, அது ஆப்ரேஷன் பண்ணி அதை வெட்டி எடுக்கலாம்ங்கிற தேவையில்லை. 90% எவ்வளவோ 90% பேருக்கு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் சரியாக போயிடும். ஸோ இவங்க வந்து அவங்க பசங்க வளங்க இவங்களும் பார்த்துட்டு நடக்காம நான் பண்ணணுமா இல்லையா, பண்ணணுமா இல்லையான்னு பூவா தலையான போட்டுட்டு இல்லாம
2: அதேதான்
1: சொல்றாங்க. அது இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இந்த காலு பிரச்சனைக்கு தலையிலேருந்து சொல்லிட்டு பலியே இல்லாம ஒரே ஒரு இன்ஜெக்ஷன்ல இது சரிப்படுத்த முடியும். நல்ல
2: ஆர்த்தோபெடிக்,
1: அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு எலும்பு டாக்டர் போய் பார்த்தால் கூட அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒன்றுமே பயப்படுத்திக்கல. ஒருவேளை அது வந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி ஆரம்பிச்சா திருப்பியும் கொடுக்கணும். ஒரு 2-3 வாட்டி கொடுத்தா பிரச்சனை தீந்துடும். ஒருவேளை
2: இன்ஜெக்ஷனே போட்டுடலாம்.
1: இன்ஜெக்ஷன் தான் அந்த பாய் வந்து சேருது இல்லை அந்த இடத்துல. ஒருவேளை இன்ஜெக்ஷன் கொடுத்தும் வேற வழியே இல்லை, ஆறலை அப்படின்னா தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால்

0: எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 15-20 வருஷத்தில் ஒருத்தருக்கு கூட அறுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, இன்ஜெக்ஷன்லேயே சரி
1: ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
0: இல்லவே இல்லை. அதுவும் அவங்க போர்லேருந்து வர்றாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் பண்ண மாட்டோம், கவலைப்படாமல் இருங்க. சரியா,
2: நன்றி.
1: ஓகே
0: ஜல்லிங், நன்றிங்க,
1: நன்றி.
2: ஸோ தேங்க்யூ டாக்டர், நிறைய காரியங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி அறுவை சிகிச்சை அப்படின்னா ரத்தம் கண்டிப்பாக கத்தி இல்லாமல் வந்து இப்போ லாப்ரோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது, ஆனால் அப்போது இருந்த ஆப்ரேஷன் மெத்தடுக்கு இப்போ நிறையவே டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பயத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லி நீங்கள் வந்து இல்லை இப்போ ஆப்ரேஷன் தேவைன்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
0: அதாவது அந்த காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு, எல்லாமே கூகுள் தான் கேட்குறாங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன நான் சொல்லதே நம்பாதீங்க, நீங்களாம் உங்கள் ஃபோனை தானே நம்புறீங்க, அப்போ ஆத்தாலும் எவனும் நம்புறது இல்லை. இந்த ஃபோன் தான், அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுங்கள், அந்த போடுங்க, இந்த சைஸுக்கு இந்த இந்த கட்டி இருக்கு, இதுக்கு என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், இவ்வளோ வெள்ளக்காரன் கூகுளில் கொடுத்து அதை பார்த்துட்டு யோ கூகுள் சேஸ் இட்ஸ் லைக் திஸ் யூ ஷுட் டு ஆப்ரேஷன், யோ அதான் என்ன தமிழில் சொல்லிட்டு இருக்கோம் கிட்டே, ஆப்ரேஷன் தான் பண்ணும், பயப்படாமல் இரு. ஆனால் கூகுள் வந்து நீ பயப்படாத ஆப்ரேஷன்றதுலாம் ரொம்ப ஆறுதல்லாம் கொடுத்துட்டு பண்ணாது, என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லுது. அப்போ நான் சொல்லுவேன் சரிதான் ஆகணும். இன்னொரு விஷயம் மக்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னா, இந்த பாரு நான் இப்போ ஒரு கால் பிளாடர் ஆப்ரேஷன், இந்த பாரு நான் 15-20,000 ஆளுக்கு பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி 1-2 பேருக்கு பண்ணுறோம், கடந்த ஒரு மாசத்துல பண்ண 20-30 பேர்கிட்ட நீ பேசு, இந்த நான் கால் கொடுத்துட்டேன், நான் எல்லாம் பேசிட்டு கொஞ்சிட்டு இருக்க மாட்டேன், நீ போன் நம்பர் கொடுத்துட்டு நீ பேசிக்கோ அவங்க கிட்ட, யாராவது வலிச்சதுன்னு
2: சொன்னாங்கன்னா
0: நீ பண்ணாத. அதான் நம்ம ஆதாரம் கொடுக்கணும். தமிழ் மக்கள் வந்து 2 வாட்டி நம்ம சொல்லி அந்த ஆதாரம் கொடுத்தோம்னா முக்காவாசி முதல்ல வீரத்தோட வரலன்னா கூட போக போக தே வில் அக்செப்ட். சரி கூகுள்லேயே இப்படி சொல்லிட்டாரு, வெள்ளக்காரனே இப்படி சொல்லிட்டான், சரி ரெண்டாவது அப்புறம் 4-5 இந்தியர்கள் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம் அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த இந்தியர்களும் அந்த வெள்ளக்காரனும் நம்பாங்களே தவிர இந்திய டாக்டர் வந்து நம்புறது கொஞ்சம் லாஸ்ட் தான். என்னையே நம்பாதம்ப, நீ கூகுளில் போட்டு கேளு, இதை வந்து மாட்டிகிட்டு இருக்கு இந்த ஹென்ன, இதை நீ ஆப்ரேஷன் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பாரு, அவங்களே போட்டா அப்புறம் பயந்துருவாங்க. சோ இட்ஸ் எ ஸ்டெப், இட்ஸ் எ process.
2: ஓகே, அந்த நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு சின்ன process தேவைப்படுது.
0: ஆமாங்க.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா.
3: குட் ஈவினிங் டாக்டர்.
0: குட் ஈவினிங்மா.
3: ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட்க்கு இப்போ என்ன டயக்னோஸ் பண்ணோம்னா ஸ்லீப் ஆப்னியா அண்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நைட்டு தூங்கும் பொழுதுட்டு சோக் மாதிரி ஆயிடுது, இருமல் வரும், சோக் ஆயிட்டு மூச்சு விட சிரமப்பட்டுட்டு அப்படிதான் எந்திரிச்சாங்க. ஸோ நம்ம ENT எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, ஸ்லீப் ஸ்டடி டெஸ்ட்டும் எடுத்துட்டு ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டாக்டர்ஸ் என்னன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது எது கரெக்டா இருக்கோ இல்ல மெஷின் வைக்கலான்ட்டும் 2 ஆப்ஷன் சொல்றாங்க, சிபாப் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க சர்ஜரிக்கு போங்க. இப்ப நம்ம சர்ஜரிக்கு போகணும்னா அது பெர்மனண்டா கியூர் கிடைக்குமா, அதை பத்திட்டு கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் வேணும் டாக்டர்.
0: உங்க கணவர் வந்து தனுஷ் மாதிரி இருப்பாரா இல்ல பிரபு மாதிரி இருப்பாரா? ஒல்லியா இருப்பாரா குண்டா இருக்க மாட்டாரா? குண்டா
3: இருப்பாங்க, ஒல்லியா தான் இருப்பாங்க அவங்க. ஆமா
0: சரி, ஒல்லியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அங்கே லோக்கலாக அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும. ஆனால் சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் தெரியாத நேயர்களுக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானா கழுத்து பகுதியில் நாம் மூச்சு விடுற பகுதியில் அந்த சதைகள் அதிகமாக வளர்ந்து ஒரு பிளாக் மாதிரி உண்டாக்கி பயங்கரமாக குரட்டை விடுவாங்க. அதாவது மனைவிகள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா அவங்க குரட்டை விட்டு அவங்க குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க குரட்டையை கேட்டுட்டு பாவம் தூங்காமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரட்டை விடும்பொழுது ஒரு சிலருக்கு அந்த சோக்கிங் மாதிரி வந்து ஆக்சிஜன் கம்மியாயிடும். ஸோ டு மேக் எ லாங் ஸ்டோரி ஷார்ட், குண்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடல் பருமனை குறைச்சாலே இந்த கழுத்தில் இருக்கிற கொழுப்பும் குறைஞ்சிடும். இதனால தான் நான் கேட்டேன், தனுஷ் மாதிரி இருப்பாரா பிரபு மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, லோக்கல்லாம் பார்க்கணும். நம்பர் 1, அந்த சிபாப் மெஷின் ஒன்று இருக்குது, அது நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த சிபாப் மெஷின்ங்கிறது அந்த காற்றை உள்ளே தள்ளும், என்னென்னா கொஞ்சம் சத்தம் போடும், ஒரு மெஷினோடு என் ஹஸ்பண்ட் படுத்துட்டுருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சின்ன ஆப்ரேஷன் தொண்டையில் பண்ணிவிட்டு அவர் ஒழுங்காக மூச்சு விடுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் நிச்சயமாக இவ்வளோ ஒரு சிவியர் ஸ்லீப் ஆப்னியா சோக்கிங் வரைக்கும் வந்துருச்சுன்னா நான் மாத்திரை மருந்து சிட்டுக்குருவி லேகியம் இது மாதிரிலாம் மெச்சம் மெச்சம் பண்ணிவிடுவேன்னு நினைக்காம கொஞ்சம் தீவிரமாக உங்கள் கணவருக்கு.

0: பாருங்க, சரிங்களா?
1: அவங்களோட இந்த ஸ்லீப் ஸ்டடி பாத்தீங்கன்னா இந்த AH1ங்கிறது வந்து 20 வரைக்கும் இருந்தது டாக்டர் அவருக்கு.
0: அதாவது திருப்பி நேர்கள் சொல்லலாம், AHIH-னா எந்த அளவுக்கு அவங்க மூச்சு விடாம எவ்வளவு வாட்டி எபிசோட்ஸ் எவ்வளவு முறை அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து ஸ்டடி பண்ணும்பொழுது மூச்சு விடாம குவாய்ட்டா அப்படியே பப் பண்ணி இருந்திருக்காரு, அதுதான் அந்த AHIH ஆப்னியா ஹைப்போ ஆப்னியா. 20-12 மேலே என்ன சிவியர், உங்கள் ஹஸ்பண்டுக்கு 20 இருக்குது, சும்மா விடாதீங்க, அந்த சிபாப் மிஷின் வைங்க, தேவைப்பட்டால் ஆப்ரேஷனும் பண்ணிக்கோங்கம்மா, அதுதான் நல்லதுமா, சரிங்களா?
1: இப்போ சர்ஜரி பண்ணணும் டாக்டர், அது பெர்மனன்ட் கியூர் இருக்குமா, சேஃப் தானே?
0: ஆமாம்மா, 99% பெர்மனன்ட் கியூர்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர்,
2: தேங்க்யூ ஸோ மச்,
0: தேங்க்யூ, வணக்கம் வணக்கம்.
2: ஸோ டாக்டர், இப்போது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு எஸ் சொன்ன பிறப்ப அடுத்த க்வெஸ்சன் வர்றதே வந்து இமீடியட்டாக சர்ஜரி பண்ணால் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குமா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர்?
0: ரொம்ப நல்ல கேள்வி. சி, ப்ராட்லி ஸ்பீக்கிங், ஒரு கழுகு பார்வை பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சைகளில் சில விஷயங்களை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை பயன்படுத்துவோம், சில விஷயங்களை அங்கேருந்து எடுத்து களைவதற்காக அறுவை சிகிச்சை பயன்படுத்துவோம். எடுத்து களைவதற்கு பயன்படுத்துகிற அறுவை சிகிச்சைக்கு திருப்பி வராது, அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு வந்து கேன்சர். இப்போ ஒரு லேடிக்கு யூட்ரஸ் வந்து திருப்பி திருப்பி ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு, அந்த யூட்ரஸை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம், திருப்பி வராது. ஆனா அந்த யூட்ரஸ் மேல ஒரு ஃபைப்ராய்டு மயோமா ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு கட்டி கட்டி மட்டும் எடுத்துடுறோம், இன்னொரு இடத்துல ஒரு கட்டி வந்து அந்த யூட்ரஸ்ல வரலாம்.
2: ஓகே,
0: ஸோ ஒரு யூட்ரஸ் டியூப்ஸ் ஓவரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுக்கலாம், அந்த ஏரியால ஒண்ணுமே திருப்பி வளராது.
2: ஓகே,
0: ஒருத்தருக்கு வந்து கால் பிளாடர்ல கல் இருக்கு, அது நம்ம அகற்றி எடுத்துடுறோம், திருப்பியும் வராது. அப்பெண்டிக்ஸ் வீங்கி இருக்கு, அப்பெண்டிக்ஸ் நான் எடுத்துடுறேன், திருப்பியும் வராது. ஸோ இதெல்லாம் ரிமூவிங் ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ். ரிமூவலில் ஒரு கேன்சர் ஸ்டமக் கேன்சர், பெருக்குடல் கேன்சர், கோலன், பேங்க்ரியாஸ் கணையம் கேன்சர், இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னால் கூட அந்த கேன்சர் அணுக்கள் மட்டும் அங்கே திருப்பியும் வர்றதுக்கு வாய்ப்பு
2: இருக்கு.
0: ஸோ கேன்சரஸ் டியூமர்ஸ் மட்டும் ஒரு சிலர் இருக்குது, அதுக்கு ஒரு 5% 10% திருப்பி வரும், கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தோம். இந்த பக்கம் வாங்க ரிப்பேர். இப்போ இந்த அம்மாவோட கணவனுக்கு கொரட்டை வருது, அந்த கொரட்டை ஏன் வருது, ஏன்னா அந்த காற்று ஒழுங்காக சுவாசம் உள்ள போல, அதை கொஞ்சம் பெருசாக்கி விட்டுரும், அது பெருசாக்கி விட்டோம்னா 99.9% அது தானாகவே அடைக்க போறது இல்லை, சரியா போயிடும், புரியுதுங்களா? ஸோ ரிப்பேரிங், ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியா இருக்கு, குடல் இருக்கும், அந்த ஹெர்னியாக்கு வந்து ஒரு கேப், அந்த கேப்ல நான் ஒரு மெஷ் வச்சு தச்சு விட்டுருவோம். ஒரு சிலருக்கு சைட்ல இன்னும் அந்த கேப் அதிகமாகும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரிப்பேர் பண்ற ப்ரொசீஜர்ஸ் திருப்பி வரலாம், ஆனால் எடுத்துற ப்ரொசீஜர்ஸ் திருப்பி வராது.
2: ஓகே டாக்டர், தேங்க் யூ. சோ அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். வணக்கம்,
3: ஹலோ.
2: ஆ வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்கமா. உங்களுடைய ரேடியோவோட வால்யூமை குறைச்சுக்கோங்க. ஆ
3: பேசுங்க. நீங்க எலும்புக்கே இப்போ இந்த அளவுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் சொல்றீங்க.
0: ஆமா
3: சார்.
0: ஆமா சொல்லுங்கமா, எலும்புக்கு மாத்திரை மருந்து கொடுக்கறோம்.
3: எனக்கு பயமா இருக்கு, எடுத்தா சீக்கிரம் புண்ணாராது, கால் நான் தண்ணியில கால் வைக்காம இருக்க முடியாது.
0: நல்ல கேள்விமா. ஏன் தெரியுமா, நிறைய பேர் உங்களை மாதிரி ஆணி உள்ளவங்க இருப்பாங்க, நிறைய பேர்
3: இருக்காங்க சார்.
0: இல்லை பொதுவாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல, பொதுவாக நிறைய பேர் ஆணியோடு இருப்பாங்க, பொதுவாக நிறைய பேர் சக்கர வியாதியோடு இருப்பாங்க. ஆமாம், ஆணிங்கிறது உங்களுடைய உடலுடைய கணம், உங்கள் உடலுடைய கணம் கீழே பூமிக்கு போகுது பார்த்தீங்களா, பூமிக்கு போகிற ரூட்டில் எங்கே அந்த இடத்துல அழுத்தமாகுதோ அந்த இடத்துல இந்த ஆணி வந்து அந்த ப்ரெஷருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு ஆணியை மட்டும் நான் வெட்டி எடுத்தால் அது பத்தாது, திருப்பியும் எந்த கணம் எந்த இடத்துல முட்டுச்சோ அந்த இடத்துல அடுத்த ஆணி வரும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நான் ஆணி நான் ஆப்ரேஷனே பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு ஆணியால் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை எடுத்து எடுத்துடுவேன், எடுத்துட்டு அவங்க நடக்க விடுவேன். ஆனால் சரியான கால் அணிகள், ஆணியோட அணி முக்கியம், கால் அணிகள் சரியான கால் அணி நீங்கள் பயன்படுத்தி அந்த ஏரியாவில் தோலுக்கு பெறுகின்ற அந்த அழுத்தம், பூமியுடைய தொடர் இடத்துல கான்டாக்ட் இடத்துல அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணிட்டோம்னா இந்த ஆணி திருப்பி வராது. ரொம்ப ரொம்ப ஏர்லியாக இருக்கிற முதல் ஸ்டேஜில் இருக்கிற முதல் தளத்தில் இருக்கிற ஆணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கால் அணிகளை மட்டும் நீங்கள் வந்து மாற்றுங்கன்னு சொல்லி மைக்ரோ செல்லுலர் ரப்பர்

0: இருக்குது எம்சிஆர். இந்த மைக்ரோசெல்லர் ரப்பர் வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்காது அந்த தோலுக்கு, புரியுதுங்களா? ஸோ தோலில் வர்ற விஷயம் ஆனால் கிணத்தால் வர்ற விஷயம். ஆணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு சார் அதுக்கப்புறம் இன்னும் 30 வருஷம் நான் வந்து காலை தூக்கி வச்சுட்டு தான் இருக்கிறேன், நடக்கவே மாட்டேன், உட்காந்துட்டு தான் இருப்பேன்னா ஆணி திருப்பி வராது, ஆனால் நடந்தால் ஓடினால் அந்த ப்ரெஷரால் வரும். சரிங்களாம்மா?
1: நன்றிம்மா, நன்றி,
0: நன்றிம்மா, நன்றி,
1: வணக்கம். ஓகே, ஸோ டாக்டர் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, அண்ட் இப்போ நீங்கள் அதை கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதாவது சில ரிமூவல் ப்ரொசீஜர்ஸுக்கு மோஸ்ட்லி அந்த ஒரு ரெப்பிடேஷன் அப்படிங்கிறது வராது,
0: கரெக்ட்.
1: ஆனால் ரிப்பேருங்கும் போதுமே வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோன்னா வராது, எக்ஸப்ட் ஃபார் கேன்சர்.
0: கரெக்ட், ரொம்ப கரெக்டாக சொல்லுங்கள்.
1: ஸோ டாக்டர் இப்போது கால் ஆணி பற்றி கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்காக வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா சர்ஜரி தேவையில்லை அப்படி தானே டாக்டர்?
0: ஆமாம், சி எந்த அதாவது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு கஷ்டம் கொடுக்குதுன்னா அது ஆப்ரேஷன் செய்யணும்.
1: ஓகே,
0: சின்ன ஆணி பேஷண்ட்டுக்கு வலி இருக்குது நான் ஆப்ரேஷன் செய்வேன்.
1: ஓகே,
0: பெரிய ஆணி ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை, சார் ஏன் சார் பண்ணுறீங்க, கிளம்புங்க, அவ்வளோ. ஸோ எந்த அளவுக்கு பேஷண்ட்டை வந்து அது வந்து பாதிப்பு இருக்குன்னு நம்ம பார்த்து அதுக்கு இப்போ ஏற்றா போல நம்ம முடிவெடுக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர்கிட்ட பேசுறேன்.
2: பேசுறேன்,
0: சொல்லுங்கம்மா.
2: டாக்டர்கிட்ட பேசலாமா?
0: ஆமாம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: டாக்டர், இந்த கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க சொன்னாங்க, ஸ்டோன் இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ண ஏதோ உடச்சி எடுக்கணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஈஸி தான் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல அவங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸு அது மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி டாக்டர், இது அனஸ்தீசியெல்லாம் கொடுப்பாங்களா, எப்படி அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நண்பிக்காக முதலமைச்சர் சொன்ன மாதிரி நண்பா நண்பின்னு உங்கள் நண்பிக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, அது நல்லாயிருக்கு. சரி, அந்த காலத்துலலாம் கல் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அதை உடச்சி கை ஃபோர்செப்ஸில் பிடிச்சி உடச்சி எடுப்போம். இந்த காலத்தில் பழைய பாவை கொண்டு வந்து டமால் டமால் அந்த கல்லெல்லாம் அடிக்க தேவையே இல்லைம்மா. ரொம்ப சிம்பிளாக வெளியிலேருந்து சில கதிர்கள், சவுண்ட் வேவ்ஸ் உடைய கதிர்கள், அதாவது ஒலியின் அதிர்வனைகளை பயன்படுத்தி அதை வச்சு இந்த கல்லை வந்து சுக்கு நூறு ஆக்கி தானாகவே அது வந்து சிறுநீரில் வர்ற போல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டியூபை போட்டோன்னா முடிஞ்சுது, ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம். எல்லாமே ரொம்ப சிம்பிள், பெயின்லெஸ்ஸாக முடியும். அதாவது எவ்வளோ பெரிய வாழை தோட்டம் வச்சுருந்தா கூட உங்கள் ஃப்ரெண்டு ஒவ்வொரு வாழையும் வெட்டி வெட்டி வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க தேவையில்லை. அது வந்து அது வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் சரியாகிறதுக்கு. என்ன நான் சொல்ற ரூட்ல ஒரு நாள் ஆகும்.
2: ஓகே டாக்டர், நீங்க நல்ல ஈஸியா சொல்லிட்டீங்க, ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றீங்க.
0: ஈஸியா பண்ணிடுவோம், பண்ணிடுவோம்மா, டோன்ட் வரி.
2: ஓகே டாக்டர்,
0: ஆல் தி பெஸ்ட்மா.
2: थैंक यू,
0: நன்றிமா.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ,
2: ஹாய்,
1: வணக்கம் டாக்டர், கிட்ட பேசுங்க.
0: அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, டாக்டர் கிட்டமா.
3: ஹலோ,
0: ஹலோ டாக்டர் பேசுறீங்கம்மா?
3: டாக்டர் கிட்ட தான் சார் பேசணும்.
0: டாக்டர் தாம்மா பேசிட்டு இருக்கறேன்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
3: எனக்கு சுகர் இருக்கு சார், நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஹார்ட் டாக்டர் பேசினாங்க.
0: சரிங்க.
3: அவங்களுக்கு நான் லைன் போட்ட லைன் கிடைக்கல, எடுக்காத வர விட்டாங்க.
0: அதான் எனக்கு போடுறீங்க.
3: திருவள்ளூர்ல இருந்து, திருவள்ளூர் பக்கத்துல கிராமம் புள்ளரம் பக்கத்துல கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: அழகான ஏரியாம்மா, வீரராகவர் சாமி கோயில் அந்த பக்கம் தான் இல்ல?
3: ஒரு வருஷம் பத்தியே வச்சாங்க கறி சிக்கனா மட்டன் மீன் எதுவும் எடுக்க கூடாது, தண்ணி ஓட்டிட்டு தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னாங்க.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க ஒரு நிமிஷம் தலைவி, உங்க கிரியாட்டினின் என்ன இருக்கு, உங்க கிட்னியோட இயக்கம் எப்படி இருக்கு, யூரியா
3: அதெல்லாம் எதுவும் இல்ல சார், இப்ப நல்லா இருக்க,
0: நல்லா இருக்கு,
3: நல்லா கிளியரா இருக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாத்திரை எடுக்கிறேன், சோடாமா மாத்திரை எடுக்கிறேன்.
0: வெரி குட், வெரி குட். சோ உங்களுடைய சந்தேகம் என்ன?
3: அதான் வாங்கி போடுறேன்.
0: உங்க சந்தேகம் என்ன?
3: எனக்கு வந்து சுகர் வந்து ஒரு சில நேரம் ரொம்ப லோ ஆயிடுது.
0: ஓகே, வெரி குட் க்வெஸ்சன்.
3: ஒரு சில நேரம் ஹை ஆகுது.
0: வெரி குட், ரொம்ப
3: எனக்கு

0: எப்படி
1: கேஸ்
0: நம்ம
1: ப்ராப்ளம் இருக்கிறதுனால நெஞ்சு வலி வருது. எக்கோ எடுக்க சொன்னாங்க, 2 நாள் 3 நாள் ஜிஹெச்சுக்கு போனேன், என்ன அலைய விட்டாங்க, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அதனால திரும்ப நான் போல, நாளைக்கு போலான் இருக்க போதங்க அம்மா அன்னைக்கு.
0: சரிங்கம்மா,
1: அதான் கேஎம்சி போனா உடனே எடுப்பாங்க, ரொம்ப அலைய விட்டு.
0: வேற யாராவது நீங்க திட்டணுமா? கேஎம்சி ஜிஹெச் சொல்லிட்டீங்க, திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க போய் பண்ணிக்கலாமே மைக்கோ, நல்ல ஹாஸ்பிட்டல். நானே அங்கே போயிருக்கேன்,
1: நல்லா ஹாஸ்பிட்டல் தான் சார். இல்லைன்னு சொல்ல, 3 நாள் அட்மிட் ஆனா
0: அங்கேயே போய் நீங்க எக்கோ பண்ணிக்கலாமா? அங்கிருந்து ஏன் இது வரைக்கும் ஜிஹெச்சுக்கு வரீங்க?
1: எனக்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: ஆஹா, அப்ப திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சுத்தம் இல்ல. சரி, மூணாவது திட்டிட்டீங்க, ஜிஹெச் திட்டிட்டீங்க,
1: ரொம்ப
0: கேஎம்சி திட்டிங்க, திருவள்ளூர் திட்டிட்டீங்க, பயமா இருக்குமா? முடிச்ச அப்புறம் என்ன வரத்துட்டு போறீங்கன்னு. சரி பாப்போம் அம்மா.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் லைட் வந்தால ஓபனா சொல்லிடுவா சார், கேட்டுருவோம் சார்.
0: ஜோக் அடிக்கிறம்மா. இது பாருங்க, இது பாருங்க, சக்கரவியாதி எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறேன். ஜோக்ஸ் எல்லாம் விட்டுட்டு, சக்கரவியாதி கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில். நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே உண்மை, உங்கள் வெள்ளக்காரன் கூகுளும் சொல்லுவாங்க தான். உலகத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு, இப்போ கேர்ஃபுல்லாக கேளுங்க, ஒவ்வொரு 20 வினாடிகளுக்கு ஒரு கால் வெட்டப்படுகின்றது சக்கரவியாதியினால். ஒவ்வொரு 30 வினாடி காலகட்டத்துக்கும் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாமல் டயபெட்டிக் ரெட்டினோபதியால் குருடாயிடுறாங்க. 45 வினாடிகளுக்கு ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர், அதான் தான் உங்கள் யூரியா கிரேட்டின் என்னான்னு கேட்டோம்மா, கிட்னிக்கு கெட்டு போய் டயாலிசிஸில், டயபெட்டிஸால் டயாலிசிஸ்க்கு போடுறாங்க. 60 வினாடி, அதாவது 1 நிமிடத்துக்கு ஒரு உயிர் போகின்றது, ஒரு மரணம் நடக்குது சக்கரவியாவியால். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே, நிறைய பேர் எனக்கு தெரியும் இந்த சம் டாக் ஷோஸில், டாக்டர் சும்மா பீதி கலப்புறாங்க, பீதி கலப்புறாங்க, அதெல்லாம் இல்லைப்பா. ஆளுங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க கம்ப்ளீட் கோவிடில் வந்து, கொரோனாவில் இந்தியாவில் வந்து உயிர் இழப்பு 150,000, 1.5 லட்சம் பேர் இறந்தாங்க இந்தியாவில்.
1: ஒரு நிமிஷம், 1.5 லட்சம்
0: தானே? ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த உலகத்தில் 4 கோடி மக்கள், அதில் வந்து 1 கோடி மக்கள் இந்தியாவிலிருந்தே, க்ளோஸ் டு 1 க்ரோர், இந்த டயபெட்டிஸ், பிபி, கொழுப்பு, கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு அண்ட் உடல் பருமன், இந்த 4 விஷயங்களால் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மெட்டபாலிக் டிசீசஸ் ரொம்ப முக்கியம், நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்த புள்ளி விவரங்கள் உங்ககிட்ட கொடுத்தேன். 2வது புள்ளி விவரம் எல்லார்ட்டும் கொடுக்கறது, தயவுசெய்து சக்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக போனால் உயிர் போயிடாது, ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா சக்கரவியாதி நோயாளிகளும் உங்களுடைய இந்த அம்மா சொன்ன போல் சக்கரை கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னா உடனே தீவிரமாக அதுக்கு சிகிச்சை பண்ணி உங்கள் சுகர், உங்கள் பிளட் சுகர் டேப்லெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ராத்திரி ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஏனென்றால் இரவில் வந்து சக்கரை கீழே வந்துச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் தெரியாது. காலையில் ரீபவுண்ட் மாதிரி சக்கரை மேலே போகும், ஐயோ சக்கரை மேலே போயிடுச்சா, இன்னும் ஏற்றுவீங்க, அது உங்கள் உடம்பு ரொம்ப வந்து பாதிப்பு ஏற்படும். தயவுசெய்து சுகரை செக் பண்ணிக்க, கம்மி ஆகவே கூடாது. எல்லா சக்கரை நோயாளி பேஷண்ட்ஸும் ஒரு பிஸ்கெட், சின்ன 2-3 பிஸ்கெட் ஒரு பேக்கெட்டில் அல்லது ஸ்வீட்ஸு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நன்றிம்மா, வணக்கம்மா.
2: டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு காலர், நிறைவு காலராக எடுத்துடலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கங்க. டாக்டர் பேசுறேங்க, டாக்டர் ராஜ்குமார் பேசுறேன்
3: சார். குட் ஈவினிங் டாக்டர்.
0: குட் ஈவினிங்
3: சார். ஐ அம் ஜெயச்சந்திரன், ஐ அம் காலிங் ஃப்ரம் திருமலை வாயில்.
0: ஓகே, ரைட்.
3: ஓகே சார், ஐ அம் டயபெட்டிக் ஃபார் தி லாஸ்ட் மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் டாக்டர்.
0: ரைட்.
3: சோ ஆக்சுவலி ஐ அம் இன் தி ஒன் ப்ரோகிராம், சுகர் பிட் ஆப் ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் ஐ ஜாயின்ட்.
0: ஓகே. Okay.
3: I have retired from a bank. I am a senior citizen, 64 vayasu
0: irukku. Right.
3: Ipo enna na, I am both diabetic, I am having diabetic retinopathy and neuropathy.
0: Right.
3: Retinopathy ku vandu taken treatment in the Aravind Eye Hospital, of course the best hospital in Chennai, Eye Hospital.
0: Right.
3: So the cornea and the எடுத்துருக்கேன் நான். என்னன்னா, இந்த டயபெட்டிக் நியூரோபதி வந்து எனக்கு பெயின் இன்னும் அப்படியே இருக்கு டாக்டர். என்ன, வாட் இஸ் தி கோர்ஸ்?
0: வெரி குட், நல்ல க்வெஸ்சன், ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன். டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, நம்பர் ஒன். நம்பர் டூ, இவர் போல, மிஸ்டர் ஜெயச்சந்திரன் போல பலருக்கு வலியை உண்டாக்கும், ஆனால் பலருக்கு அந்த ஏரியாவே மறுத்து போயிடும். அதாவது நம்ம சாக்ஸ் போட்டு நடக்கிற போல

0: கிளியராக தெளிவாக தெரியுதா? தெரியாது. இவங்க டேஞ்சர் அது. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச பலர் வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க, அப்படியே அவங்களுக்கு தெரியாம அந்த கற்பூரம் இல்லை, அந்த தீபம் ஒரு ஓட்டையை பண்ணிடும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. டயபெட்டிக் ஃபுட் ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் பல விஷயங்கள் ஆப்ரேஷனில் பண்ண வேண்டி வரும். பி வெரி வெரி வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். நம்பர் ஃபோர், இந்த வலி உள்ளவர்களுக்கு கேபாண்டின், ப்ரீ கேபாங்கிற ஒரு மாத்திரை இருக்குது, ப்ளஸ் நியூரோ வைட்டமின்ஸ் B1, B6, B12 ஹை டோஸில் எடுத்தாங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ் பலருக்கு வலி கம்மி பண்ணும். ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மிஸ்டர் ஜெயச்சந்திரன். சுகர் கண்ட்ரோல் ஒரு பக்கம் நல்லா வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பல நல்ல நியூயர் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள். இதை கையாண்டிங்கன்னா உங்கள் காலில் பிரச்சனை இருக்காது, கையில் ஆரம்பித்து கால் சரியாக போயிடும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், குட் லக்.
1: தேங்க் யூ.

0: சரியா போயிடும். சரிங்களா,
1: ஆல்
0: தி பெஸ்ட், குட் லக்.
1: தேங்க்யூ டாக்டர். இந்த ஒரு மணி நேரம் எங்கள் கூட வந்து எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. ஸ்பெஷலாக ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் எங்களுக்காக வந்து தீர்த்து வைத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்றைக்கும் நேயர்களே, நம்ம கூட வந்து JS ராஜ்குமார் டாக்டர் இணைஞ்சிருந்தாங்க. நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்துக்காகவும் உங்களோட பதில்களுக்காகவும் நன்றி.
0: நன்றிமா. நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ரெயின்போ FM.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நீங்க அதுக்கும் மேல சொல்லுவீங்கன்னா தாராளமா சொல்லலாம். சோ 30 வினாடிகளுக்குள்ள 10 வார்த்தை சொன்னாலே பெரிய விஷயம், நீங்க அதை சொன்னாலே வந்து போதும். சோ எதை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்பு சம்பந்தமாக இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னா ஆசிரியர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 வார்த்தை சொல்லணும். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் கேம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்குரிய கேமை நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் எங்களோட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055454. ஸோ நேயர்களே, நீங்கள் எல்லோரும் எனக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதே நேரத்தில் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சில் மக்கா அந்த ஈவினிங் டைம்ல வந்துட்டு அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்காக தான் இந்த பாடல் வந்து டெடிகேட் பண்றேன். சில்லா இருப்போம், ஜாலியா இருப்போம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில் மக்கா பாடல் போடுறேன். குட் நைட் திரைப்படத்துல இருந்து பிரதீப் குமாரோடைய குரல்ல, மோகன் ராஜோடைய வரிகள்ல, ஷான் ரோல்டனுடைய இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலி 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

இப்போ 4:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நான் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி ஜோனால். ஸோ இன்னைக்கு நேருக்குலேயே வந்து நம்ம ரெயின்போ பண்பலை 101.4 என்ன ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, டக்கு டக்குன்னு யோசிச்சு நீங்கள் பதில் சொல்வீங்களா, அவ்வளோதான் கேமு. என்ன யோசிச்சு சொல்லணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன், ஓகேவா? அந்த கேள்விக்கு சம்பந்தமாக 10 வார்த்தைகளை 30 வினாடிகளில் நீங்கள் வந்து சொல்லி ஆகணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேம். ஸோ 10 வார்த்தை தான் சொல்லணுமா அப்படின்னு நினச்சா

0: 칠맘에.
1: மாமே அப்படின்னு சூப்பரா பாடல கேட்டு முடிச்சவங்க. நேரம் இப்போ 9:09 நிமிடம் ஆயாச்சு. சோ நீங்க நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜி ஜோடல். சோ இன்னைக்கு என்ன ஃபன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். 30 வினாடிகளுக்குள்ள 10 வார்த்தை சொல்லணும். என்ன 10 வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து ஒரு 10 வார்த்தை, நான் ஏதாவது ஒரு கேள்வி ஒரு டாபிக் கொடுப்பேன், அதுல இருந்து ஒரு 10 வார்த்தை டான் டான் டான் அடிக்கணும். சோ நீங்க என் கூட சேர்ந்து அதை வந்து விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4. நான் நம்பரை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4. ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், ஹலோ வணக்கம், ரெயின்போ எஃப்எம்
2: மாலை வணக்கம் சோனால் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: தெரியுமா, கடலில் இருப்பவை, டக்குனு 30 செகண்ட்க்குள்ள ஒரு 10 சொற்கள் சொல்லணும். கடலில் இருப்பவை,
2: மீன்கள், திமிங்கலம், கப்பல், படகு, உப்பு, அலைகள், மீனவர், மாலுமி, கலங்கரை விளக்கம், அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது டிரான்ஸ்போர்ட்.
1: ஓகே, அந்த கடைசி மட்டும் வேற ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்போம், 30 செகண்ட் இன்னும் இருக்கு.
2: கடல்ல இன்னும் நிறைய உங்களுக்கு திமிங்கலம் இருக்கு, கடல் வாசி, கடற்பாசி.
1: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம், எம் தொழில் குட்டி கண்ணன்.
1: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: சரி, ஓகே, உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கொடுத்துடலாமா? கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு தான். எப்படி நீங்க எந்த அளவுக்கு கிச்சனுக்குள்ள போயிருக்கீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். சமையல் அறையில் இருப்பவை,
3: கடுகு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், காய்கறிகள், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு,
1: இன்னொன்னு
3: முட்டை.
1: அப்பா சூப்பர் சார், என்ன வரிசையா அடிக்கிட்டே போயிட்டீங்க. நான் சமையல் அறையில் இருப்பவன் என்னன்னு கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சா டப்பு டப்புன்னு அடிச்சிட்டீங்களே. சூப்பர் சார்,
3: வாங்கி போடுறோம்,
1: நம்ம தானே வாங்கி போடுறோம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க
4: மேடம்? தாம்பரத்துல இருந்து ராஜ்குமார் பேசுறேன் மேடம்.
1: ராஜ்குமார் சார் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
1: சூப்பரா இருக்கேன் சார்,
4: சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கு டாபிக் என்னன்னு பாத்துறலாமா? கஷ்டமா கஷ்டமா கொடுக்கணுமா, ஈஸியா கொடுக்கணுமா?
4: ஈஸியா கொடுங்க மேடம்.
1: ஈஸியா கொடுக்கவா? நிறங்கள்
4: மேடம்,
1: நிறங்கள், கலர்ஸ், ஆனா வந்து தமிழ்ல சொல்லணும், நிறங்கள்.
4: ஆ சரிங்க மேடம், சொல்லுங்களா மேடம்?
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: நீலம், கருப்பு, வெள்ளை, சிவப்பு, ஆரஞ்சுக்கு தமிழ்ல தான் மேடம் சொல்ல முடியாது, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, கருஞ்சிவப்பு, கரும்பச்சை. மூணு வரல மேடம்,
1: ஒன்னே ஒண்ணு, ஒன்னே ஒண்ணு டக்குன்னு
4: மேடம். ஊதா கலர், ஊதா,
1: ஊதா. ஓகே சூப்பர், பின்னால இருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு.
4: கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க மேடம்,
1: பரவாயில்ல. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்,
1: வணக்கம் மாமா. ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க என்ன டாபிக்
1: இன்னைக்கு வந்து என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்னா, நான் ஒரு 10 வார்த்தைகள் நீங்க வந்து சொல்லணும், நான் ஒரு டாபிக் கொடுப்பேன், அந்த டாபிக்ல இருந்து ஒரு 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும்.
5: ஆ சொல்றேன் மேடம், சொல்லுங்க.
1: 30 செகண்ட்ல சொல்லணும், சரியா?
5: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியாவா? விளையாட்டுகள் சொல்லுங்க பாப்போம், ஒரு 10 விளையாட்டு சொல்லணும்.
5: விளையாட்டுனா கபடி, கிரிக்கெட், டென்னிஸ், அப்புறம் வாலிபால், ஃபுட்பால், அப்புறம் கில்லி, அப்புறம் கண்ணாமூச்சி நொண்டி,
1: பல்லாங்குழி. பல்லாங்குழி, கண்ணாமூச்சி நொண்டி மட்டும் பின்னால இருந்து ஒரு சத்தம்.

0: வந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டு சேர்ந்து வந்து வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வாழ்க வளத்துடன். கேள்வி கேட்கிறேன், குழம்பாண்டப்பட்டிமா.
0: ஓகே சூப்பர் சார், கொடுத்துருவா. உங்களுக்கான டாபிக்
2: என்னன்னு கொடுக்கும் போதாவா?
0: தொழில்கள்.
2: அம்மா
0: தொழில், தொழில்கள்.
2: தொழில்
0: பழுதுபாக்கும் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: ஆசீர்வாதம். ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சார் எப்படி இருக்கீங்க?
3: என்னென்ன
0: இருக்கும், என்னென்ன பொருட்கள்? 30
3: சொல்லுங்க. அப்புறம் நண்பர் சிலட் வச்சு ஏதுவாக. அப்புறம் மேடம்
0: சொல்லுங்க, இன்னும் அஞ்சு.
3: அப்புறம் சேரி டேபிள் சொல்லிட்டேன்ல மேடம்.
0: சேரி டேபிள் சொல்லியே.
3: பசங்க உட்கார்ற இடம் சேரு.
0: அப்புறம் மேஜை.
3: மேடம்
0: வேற அவ்வளவுதானா? பரவாயில்ல. ஓகே.
3: பீரோல பீரோ பீரோல புக்லாம் இருக்கும்.
0: எட்டு சொல்லிட்டீங்க.
3: எது மேடம்? வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. நல்ல முயற்சி. எட்டு சொல்லிருக்கீங்க, சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா எப்படி இருக்கீங்க? என்ன ஈஸியா சொல்லணுமா உங்களுக்கு? ஐயோ ஈஸியாவா? உங்க கலாமடம் வந்து வருவாங்க, வந்தோடனே கஷ்டமா குடுக்கலாம்ல நினைச்சேன். அப்படில இல்ல, ஈஸியா குடுக்கறேன் பாருங்க. உங்களுக்கு மரங்கள், மரம்னா மரத்தோட பேர் மட்டும் இல்ல, மரத்தினுடைய எல்லாத்தையும் சொல்லலாம். எது வேணா சொல்லலாம். மரம் சம்பந்தமா எந்த வார்த்தைனாலும் சொல்லலாம். மரம்லாம் ஒரு வார்த்தை வராது. நான் தானே மரம் சொன்னேன். மரம் வேற ஒண்ணு சொல்லுவீங்களா நீங்க? மரம் தவிர பத்து சொல்லுங்க. காய் சொல்லலாம், கனி சொல்லலாம், வேர் சொல்லலாம். என்ன நீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. மரம்னா மரத்தோட எல்லாத்தையுமே சொல்லலாம். காய், கனி, பூ, வேறு, அதோடைய பட்டை, அப்புறம் என்ன சொல்லலாம், வேறு சொல்லியாச்சு, அப்புறம் தண்டு, எல்லாமே இருக்கு. சூப்பர்மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க. உங்களுக்கு தலைப்பு கொடுத்துடலாமா?
4: எளிமையா கொடுங்க.
0: சரி, நான் பெரிய தலைப்பா கொடுக்குறேன். என்ன வேணா சொல்லலாம் அதுக்கு அடியில இருக்கிறது. ஓகேவா? அந்த இடத்துல இருக்கிறது வானம்.
4: வானம் வந்து மேகம். விமானம், விமானம் பறக்கும்.
0: விமானம், சூப்பர்.
4: அதுக்கு மேல வந்து நட்சத்திரம்.
0: நட்சத்திரம்,

0: அதுக்கு மர விண்மீன், அதுக்கு மர அந்த
1: வானத்துல விமானம் பறக்கும், நீங்க வேற ஒண்ணும் பறக்கும் வானத்துல, அது என்ன?
0: வானத்துல
1: ஆகாயம் பறக்குதா? பறக்கக்கூடியது என்னதுன்னு கேட்ட, பறவைகள் பறக்கும்ல வானத்துல?
0: பறவைகள் பறக்கும். அதுக்கு மின்னல், இடி.
1: மின்னல் இடி, சூப்பர். வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார். ஆக்சுவலா நான் யோசிச்சு என்னடா சொல்லுவாங்கன்னு, பரவாயில்ல, சூப்பர் சார், வாழ்த்துக்கள். ரொம்பவே அழகா வந்து 10 வார்த்தைகள்
0: சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: சைதாபேட்டல ஆனந்த் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. இது தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பேசுறேன்.
1: அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. சொல்லிரலாமா உங்களுக்கு என்ன தலைப்புன்னு? என்ன தலைப்பு? சரி, ஈஸியா கொடுக்கறேன் பாருங்க. நல்ல ஒரே ஃபுட்டு தான். இனிப்புகள் ஏதோ பார்த்து சொல்லுங்க பாப்போம். இனிப்புகள்,
2: இனிப்பா மேடம்? ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, லட்டு, பூந்தி, பால்கோவா, அப்புறமேட்டு இது கடல மிட்டாய், அப்புறமேட்டு குலாப் ஜாமுனு, ரசகுல்லா, அப்புறமேட்டு இது மேடம் அது
1: மேலயே சொல்லுவேன்னு அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வந்து 30 செகண்ட்ல 10 வார்த்தை சொல்றதே கஷ்டம்டா அப்படின்னு நான் யோசிச்சேன். அவங்க அதுக்கு மேல போயிட்டே இருக்காங்க. நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப விறுவிறுப்பா விளையாடிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம், வணக்கம்.
3: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திர மூர்த்தி பேசுறேன்
1: சார். சூப்பர் சார், உங்க இன்டர்வியூவே பயங்கரமா இருக்கே. ரொம்ப நன்றி சார், நன்றி. எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: சமையா இருக்கோம் சார், சூப்பரா இருக்கோம்.
3: நன்னா இருக்கிறீரா?
1: நன்னா இருக்கிறோம்
3: எல்லாரும். தேநீர்லாம் இருந்தீங்களா?
1: இல்ல சார், இனிமேதான் சார். நீங்க சாப்பிட்டாச்சா?
3: எனக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோட நீங்களும் 5 மணிக்கு போய் சாப்பிடணும் தானே?
1: சாப்பிடலாம், சாப்பிடலாம். இன்னைக்கு நீங்க சொன்னாலே நேந்திரம்
3: ஆவலை தூண்டணும். அதாவது பசி வந்து பசி ஆவலை தூண்டுது. அதாவது இந்த பாட்டுல வரும் பார்த்தீங்களா, பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை. அதே மாதிரி நான் சொல்றதுல உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், சாப்பிடணும், இன்னைக்கு சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அழகா தேநீர் இருந்துங்க. பக்கத்துல என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குது அதையும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சி ஜரூரா வாங்கும்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நான் வேற இதுக்கு முன்னால வேற நான் கேட்டது ஆல்ரெடி வந்து இனிப்பு தான் கேட்டேன். அதனால 10 இனிப்பு சொல்லிட்டு போயிருக்காரு. இது கூட சேர்ந்து நேந்திரம் சிப்ஸ் வேற. சூப்பர் சார், ஓகே. உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாமா?
3: குடும்பம்.
1: சரி, ஆல்ரெடி சாப்பாடு வரிசையிலே போயிட்டு இருக்கு. சரி, அதே கண்டினியூ பண்ணலாம். காய்கறிகள் சொல்லுங்க.
3: காய்கறிகள், காய்கறிகள் சொல்ல பேர சொல்லலாமா? காய்கறிகள் சமையல் பண்றத சொல்லலாமா?
1: எதுனாலும் சொல்லுங்க. காய்கறிகள் வச்சு சமையல் பண்றதோ இல்ல காய்கறிகளுடைய பேரோ ஓகேதான். பத்து சொல்லுங்க.
3: வெள்ளரிக்காய், கத்தரிக்காய், பாகற்காய், பூசணிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல், கத்தரிக்காய் கூட்டு, புடலங்காய் அவியல், அப்புறமா சுரைக்காய்.
1: போதும் போதும், பத்து தாண்டிருச்சு.
3: சுரைக்காய் பிட்லா.
1: சுரைக்காய் பிட்லாவா?
3: ஆமா ஆமா அது நன்னா இருக்கும் பாருங்க.

0: ஆமா பிட்லான்னு உங்க ஆத்துல சொல்லுங்க, அம்மா எனக்கு பாகற்காய் பிட்லா சுரைக்காய் பிட்லா எல்லாம் செய்து தாங்கம்மா ஆன்னு சொல்லுங்க, நன்னா செய்து தருவார்.
1: ஓ ஓகே சொல்லிடுவோம், அவ்வளவுதானே. சூப்பரா சூப்பரா வந்து வேகமா 10 காய்கறிகளும் சரி காய்கறிகள் மூலமா செய்யக்கூடிய பலகாரங்களோ இந்த சமையலோ வந்து சூப்பரா சொன்னீங்க, சூப்பர் சார்.
0: கேரட்லயே அல்வா பண்ணலாம், அதையும் பண்ணி சாப்பிடுங்க.
1: கேரட்ல அல்வாவா? ஓகே டன், ஆமா அதுவும் சூப்பரா இருக்கும்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி பேசுறேன்.
1: தமிழேந்தி சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க,
1: உங்களுக்கு தலைப்பு கொடுத்துடலாமா? ஓகே, என்ன சொல்லலாம், கஷ்டமா சொல்லலாமா ஈஸியா சொல்லலாமா? சரி, சமையல் அறையில் இருப்பவை சொல்லுங்க பாப்போம்.
2: டம்ளர், பாத்திரங்கள், தட்டு, அடுப்பு, சிலிண்டர், கேஸ் லைட்டர், பத்தி குச்சி, சீரகம், சாப்பாடு, குழம்பு.
1: போது போது, 10 தாண்டியாச்சு. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாவே வந்து 10 தாண்டி போயிட்டே இருக்குது லிஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க கிச்சனுக்குள்ள அப்பப்போ போறீங்கன்றது தெரியுது. வாழ்த்துக்கள்.
2: அங்க தான் சாப்பிடுறது நானு.
1: நன்றி சார், நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: அப்பப்பப்பா, 10 போதுன்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு. அடுத்ததான் உங்களுக்காகவே ஒரு குட்டி சுட்டி பிரேக். என்ன பிரேக் அப்படின்னா, ருத்ரன் திரைப்படத்துல இருந்து பாடாத பாட்டெல்லாம் என்கின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்து கேக்கு. சத்யபிரகாஷ் நித்யஸ்ரீ வெங்கடராமன் எம்சி இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி தரன்குமாரோட இசை. கேட்டீங்க இந்த ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க மேம். கிளைமேட் அதை விட சூப்பரா இருக்கு. மழை வர மாதிரி.
0: ஆமா,
3: சென்னை பெஞ்சிட்டு இருக்குங்க.
0: சென்னையும் அப்படிதான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு சின்ன திருத்தம், அது கிளைமேட் இல்ல, வெதர்னு சொல்லணும்.
3: ஓகே, கிளைமேட் வர. ஓகே, சாரி.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துக்கலாமா?
3: ஆ, சொல்லுங்க மேம்.
0: ஓகே, நதிகள். நதிகள் பேர் ஒரு 10 சொல்லுங்க பாப்போம். பேர் சொல்லணும் கூட இல்ல, நதிகள்ல இருக்கக்கூடியவைகள் கூட சொல்லலாம். நீங்க நதிகள் சம்பந்தமா 10 வார்த்தை டக்கு டக்குன்னு.
3: ஓகே, கோமுகி, காவிரி, கோதாவரி, நர்மதா, சிந்து, கங்கை, யமுனை, சரஸ்வதி, அப்புறம் அமராவதி, கிருஷ்ணா நதி, அதுக்கப்புறம்
0: அப்பா போதும் போதும், 10 சொல்லியாச்சு அப்பா. ஃபுல்லா கங்கை யமுனன்னு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்களா? எங்கடா காவேரி ஒண்ணும் காணுமேனு யோசிச்சேன்.
3: காவேரி பரணி, காவேரி இந்த பக்கம் வர்றதுக்குள்ள
0: முடிஞ்சிருச்சு. சூப்பர்மா, பரவாயில்ல. நதிகள் பேரு 10 இவ்வளவு வேகமா சொன்னது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள்.
3: எங்க ஊர்ல நதி இருக்கு, அதனால எனக்கு நதி இல்லைன்னு தெரியும்.
0: அப்பா பெரிய விஷயம்,
3: நதி ஓடிட்டு இருக்குதுங்க மேம்.
0: சூப்பர் நதி. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றிமா, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: மைல இம்தியாஸ்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கமா.
0: சூப்பர் சார். உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துக்கலாமா?
4: ம், சொல்லுங்க.
0: பூக்கள்.
4: பூக்கள்.
0: ம்,
4: ரோஜா பூ, மல்லிகை பூ, சாமந்தி பூ, கனகாமரம், ஜவ்வாது, அப்புறம் வாழைப்பூ.
0: ரோஜா பூ சொல்லிட்டீங்களா?
4: ரோஜா பூ சொல்லிட்டேன்.
0: சொல்லிட்டீங்க.
4: அப்புறம் வந்து
0: பூக்கள்ல இருக்கக்கூடியவை கூட சொல்லலாம். பூக்கள் சம்பந்தமா ஒரு 10 வார்த்தை கூட சொல்லலாம். 6 சொல்லிருக்கீங்க. பூக்கள் பத்தி ஒரு 10 வார்த்தை கூட சொல்லலாம். பூக்கள்ல இருக்கக்கூடியவைகள்.

0: இந்த மாதிரி கூட சொல்லலாம்.
1: ஆ
0: எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிற பாருங்க, தேன் வண்டு அந்த மாதிரிலாம் சொல்லலாம்.
1: ஆ சொல்லலாம், தேன் வண்டு சம்பந்தி, சாமந்தி பூ, செம்பருத்தி பூ.
0: ஓகே ஓகே சார், 10 10 ஆயிடுச்சு. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி சார்.
1: அழகுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் மேடம், அழகுக்கு அழகு சேர்க்கும் நிகழ்ச்சி நடத்திடுங்க, உங்களுக்கு போடுவோம் ஒரு சபாஷ்.
0: நன்றி சார், நன்றி, ரொம்ப நன்றி சார்.
2: என்ன
0: தலைப்புன்னு பேர் சொல்லல சார்,
2: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் சார், ஓகே. உங்களுக்கு வந்து சரி, இது ஈஸி தான். விலங்குகள்,
2: நரி, ஓநாய், வரிக்குதிரை, நாய், பூனை, முள்ளம்பன்றி, ஆர்டினரி பன்றி.
0: என்னது, இல்ல எனக்கு புரியல.
2: சாதாரண பன்றி,
0: ஓ பன்றி மட்டும், சரி ஓகே.
2: அப்புறம் அந்த சிறுத்தை, சிங்கம், புலி, கழுதை புலி.
0: அப்ப போதும் போதும், நீங்க எப்படி எப்படி வந்து ரெண்டு ரெண்டா வச்சு ஜெயிச்சிட்டீங்க பாருங்களேன். குதிரை, வரி குதிரை மாதிரி, அப்புறம் பன்றி, முள்ளம்பன்றி, ஆர்டினரி பன்றி, அதுல வேற
2: ஆர்டினரி பன்றி வேற இருக்கு, அப்புறம் கோவேரி கழுதை, கழுதை நிறைய இருக்கு.
0: அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா சொல்லியே ஜெயிச்சிட்டீங்க.
2: கோவேரி கழுதைனாக்க அந்த ஹார்ஸ் அண்ட் டாங்கி சேர்ந்தது கோவேரி
0: கழுதை. கரெக்ட், அந்த லோட் எல்லாம் எடுத்துட்டு போகும் இல்லையா?
2: எக்ஸாக்ட்லி மேடம், ஜாய்ஃபுல் ஜோனல், தேங்க்யூ வெரி மச்.
0: நன்றிமா, நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார். வணக்கம் FM Rainbow.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
3: எலினா இருந்து சண்முகத்துறை பேசுறேன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நல்ல அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
0: நன்றி சார்.
3: நல்லா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டீங்க.
0: ஆமா, எல்லாரும் வரிசையா தின் பண்ணங்களா சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனால டைப்
3: ராஜு சொன்னாரு பாருங்க. குதிரை, கழுதை, எல்லா மிருகங்களை பத்தி சொன்னா ரொம்ப
0: அந்த மாதிரிதான். உங்களுக்கு இன்னொரு டாபிக் கொடுக்கலான் இருக்கேன், கடல் வாழ்
3: ஆடிட்டாரு எல்லாமே.
0: அதான் அவங்க வந்து நிலத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் முடிச்சிட்டாரு, அதனால நீங்க என்ன பண்றீங்க இப்போ? கடல் வாழ் உயிரினங்கள் சொல்லுங்க பாப்போம்.
3: என்ன சொல்றீங்க?
0: கடல் வாழ் உயிரினங்கள்.
3: கடல் வாழ் உயிரினங்கள், மீன், திமிங்கலம், இறால், சுறா
0: மீன். ஓகே,
3: வவால் மீன்.
0: வவால் மீனா?
3: ஆமா, வவால் மீன் இருக்கு மேடம்.
0: ஓகே, அஞ்சு சொல்லியாச்சு, அடுத்து
3: நண்டு.
0: நண்டு,
3: வேற என்ன சொல்ல? ஏகப்பட்ட மீன் டக்குனு காட்டுங்க.
0: ஏகப்பட்ட மீன் இருக்கு, எனக்கு தான் தெரியலையே. வாழை மீன் தெரியுமா? நீர்யானை. சரி, அடுத்து
3: முதலை. முதலை,
0: முதலை, சூப்பர், டக்குனு.
3: இது
0: தண்ணியில இருக்கக்கூடிய தாவரங்கள் கூட சொல்லலாம்.
3: தாவரங்களா?
0: ஆமா,
3: நம்ம தண்ணீரில் வாழும் தாவரங்களா, நிலத்தில் வாழும் தாவரங்களா?
0: தாவரங்கள், தண்ணீர், கடல் வாழ் உயிரினங்கள்னா கடல் வாழ் தாவரங்களும் வரும்ல.
3: நெல்பயிர், சோளம்.
0: அத சோளம் வராது, கடல் வாழ் உயிரினங்கள்னு கேட்டேன். அதுல வந்து நீங்க வந்து கடல்ல இருக்கக்கூடிய தாவரங்கள்னு வேணா ஒண்ணு சொல்லலாம், அப்படி வேணா சொல்லலாம். காமனா
3: புற்கள், கடல் புற்கள்.
0: சரி, ஓகே ஓகே, தட்டி தடுமாறி நீர்யானை ஆல்ரெடி சொல்லியாச்சு, 10 சொல்லியாச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ, நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், FM Rainbow.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: ஹலோ,
0: கேக்குதா? கேக்குது, கேக்குதுமா, சொல்லுங்க.
4: வணக்கம் உங்களுக்கு.
0: வணக்கம்மா, வணக்கம். உங்களுக்கான கேள்விகள் கேட்டிரலாமா?
4: கேளுங்க.
0: நூலகத்தில் இருப்பவை?
4: நூலகத்தில் இருப்பவை புத்தகம்.
0: மேஜை இருக்கும், நாற்காலி இருக்கும், பேனா, என்ன வேணும்?
4: அங்கு வரும் படிக்க வர நபர்கள், பேனா, அப்புறம் என்ன இருக்கு நூலகத்துல? எனக்கு நூலகத்துல
0: பரவாயில்லம்மா, பரவாயில்ல.

0: நீங்க ரொம்ப முயற்சி எடுத்து சொன்ன 6 வார்த்தைகளுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் மா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? வாகனம்னா மிதிவண்டி, இருசக்கர வண்டி இதெல்லாம்.
1: ஆட்டோ. ஆட்டோ வந்து மிதிவண்டி, சைக்கிள், பைக்கு, அப்புறம் ட்ரெயின், பஸ், அப்புறம் வந்து இது ஏரோப்ளான், ஹெலிகாப்டர்,
0: அப்புறம் வந்துதான். சரிம்மா, 8 சொல்லிருக்கீங்க, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: நன்றி.
0: சூப்பரா வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில? நம்ம வந்து சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபன் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம் நேர்களே. இட்ஸ் டைம் ஃபார் அ ஷார்ட் லிட்டில் பிரேக்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வரிகள்ல

0: மறந்து போச்சே அப்படிங்கிற சூப்பரான பாடலை கேட்டு முடித்த நேரம் 4:44 எஸ். இன்னைக்கும் கேம்ல பார்த்தீங்கன்னா சிலரோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, 4 வார்த்தை சொல்லியாச்சு, அடுத்தது என்னது நம்ம பார்த்துருக்கோம், ஆமா என்ன இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு யோசிக்கும் போது மறந்து போச்சே அப்படின்னு இருக்குது. சரி ஓகே, மறக்காம எத்தனை பேர் வந்து 10 வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஹலோ, உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லிட்டுமா? தலைப்பு
1: என்னன்னு
0: சொல்லிட்டா? என்னது வேற ஒரு 10 விஷயங்கள் சொல்லணும் டக்கு டக்குன்னு.
1: வாளியில மண்ணை தண்ணி, அப்புறம் ஒரு பவுடர்,
0: பவுடரா?
1: ஒரு பவுடர், ஒரு
0: எக்ஸ்டிங்யூஷர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்.
1: அது வேஸ்ட் தெரியலக்கோ.
0: அவ்வளவுதான் தெரியுதா?
1: ஆமாக்கா.
0: ஓகே, நோ ப்ராப்ளம், நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே, சொன்னீர்களே என்னோட இணைந்து நீங்களும் வந்து இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 295-2-0554. ஸோ நான் ஒரு சின்ன தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்பு சம்மந்தமாவோ இல்லை அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு விஷயம். இப்போ நான் மரம்னு கொடுத்தேன்னா மரத்துடைய காரியங்களோ இல்லை விதமான மரங்களோ ஏதோ ஒரு விஷயம், 10 வார்த்தைகள் வந்து டக்கு டக்குன்னு 30 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் சொல்லணும், அதுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
1: பெண்கள்
0: அணியும் ஆபரணங்கள்,
2: வளையல்கள், நெக்லஸ், தோடு, கம்மல், மெட்டி, கொலுசு, கொலுசு, என்ன அது வேற என்ன இருக்கு, அணியகங்கள்னா கிளிப்பு, ராக்கடின்னு சொல்லுவாங்க, ராக்கடி,
0: என்னன்னு தெரியல,
2: கனையாளி, கனையாளி, திரும்ப மோதிரம் கூட போடுறாங்களா, கனையாளி,
0: மோதிரம்,
2: அந்த காலத்துல கனையாளி என்பாங்க, மோதிரம். அப்புறம் மூக்குல போடுவாங்க, மூக்கில் புல்லாக்கு தொளிக்கிறது, புல்லாக்கு, மூக்கில் புல்லாக்கு தொளிக்கிறது,
0: கால்
2: போட்டியில அதுல புல்லாக்குன்னு சொல்லுவாங்க, புல்லாக்கு.
0: நிறைய 10 முடிஞ்சிருச்சு, 10 சொல்லிட்டீங்க.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: ஓகே சார், வாழ்த்துக்கள், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரேங்கிறது?
3: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
0: சூப்பர் மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
0: ஓகே,
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா. உங்களுக்கான தலைப்பு கொடுத்துட்டுமா?
3: தலைப்பு எனக்கு என்ன வரப்போகுது?
0: ஈஸியா தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பழங்கள்,
3: பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கொய்யாப்பழம், பேர்ச்சம்பழம், எலுமிச்சம்பழம்.
0: பேர்ச்சம்பழம் வந்து சரி, ஓகே, கன்சிடர் பண்ணலாம்.
3: அண்ணாச்சி பழம்,
0: அண்ணாச்சி பழம்,
3: கொட்டாச்சி பழம், கொட்டாச்சி பழம்,
0: கொட்டாச்சியா?
3: கொட்டாச்சி பழம் இருக்கு மேடம், விளாம்பழம் சொல்லுவோம்ல,
0: ஓகே,
3: விளாம்பழம், முந்திரி பழம்,
0: சூப்பர்
3: பழம், வாழைப்பழம்,

0: வாழைப்பழத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க? பலாப்பழம். ஓகே, சூப்பர் சூப்பர். 10 பழங்கள் பேர் சொல்லிட்டீங்க, சூப்பர்மா.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், கேக்கு தம்பர் ராஜசேகர்.
0: ராஜசேகர் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க மேடம். லைன் பிடிக்கல.
0: அதா புடிச்சிட்டீங்களே எப்படியோ.
2: ஆமா பரவாயில்ல, இந்த கேம் சூப்பர் கேம், அதனால எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன்.
0: சூப்பர். சரி, ட்ரை பண்றீங்களா? நான் தலைப்பு சொல்லிட்டா?
2: மிளகு பொடி, ஜீரகப்பொடி, வெந்தயத்தூள், அப்புறம் பெருங்காயம், கடுகு, அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா,
0: வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஹாய், ஹலோ, வணக்கம். வணக்கம் ரெயின்போ சார். ஹலோ, வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க? நம்ம இப்போ தேநீர் அந்த மாதிரி சொல்லுங்க.
2: மோரு,
0: கடினமா இருக்கிறத முதல்ல ஆரம்பிச்சு சூப்பரா 10 வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
3: நான் ஃபைனா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். குடுத்துறலாமா உங்களுக்கான தலைப்பு என்னன்னு?
3: குடுங்க.
0: ஓகே. வீட்டில் தினமும் பயன்படுத்தும் பொருட்கள்.
3: பரப்பம். கட்டு. குண்டான். அடுப்பு. கடாயி. கலாசு. தண்ணி. கட்டை. கேஸ். ஸ்டவ்வு.
0: ஸ்டவ் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க.
3: அடுப்பு, அடுப்பு, ஸ்டவ், ஸ்டவ் வேற.
0: ஓ, அடுப்பு, ஸ்டவ் வேற வேற. சரி, ஓகே. பத்து சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க.
3: பதி ஆயிந்து.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி.
3: Thank you.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, ஸோ இன்னைக்கு நேயர்களே, நம்ம வந்து என்ன ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில், என்ன ஃபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தலைப்பு சொல்வேன், அந்த தலைப்பு சம்பந்தமா 10 வார்த்தைகளை 30 வினாடிகளுக்குள்ள சொல்லணும். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துரலாம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர். என்னடா இன்னும் ஆள காணுமேனு பார்த்தேன். சூப்பர்.
4: ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு இப்பதான் மேம் லைனே கிடைச்சது.
0: சூப்பர் சார், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான தலைப்பு என்னன்னு பாத்துரலாமா?
4: சொல்லுங்க மேம்.
0: தெரு உணவுகள்.
4: தெரு உணவுகள். ஓகே, ஜிலேபி, பானிபூரி,
0: சூப்பர்,
4: பூரி, மசாலா பூரி, சமோசா மசாலா, கோபி மஞ்சூரியன், நிலக்கடலை, வறுக்கடலை, பொரி, கச்சோரி, கட்லட்.
0: சூப்பர். 10 முடிஞ்சாச்சு.
4: ரொம்ப

0: பழைய பஜ்ஜி விட்டதுக்கு.
1: உண்மைதான் உண்மைதான்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சோ மச் மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம். வாழ்க வணக்கம். எப்படி பார்க்க கோபால் நிச்சயமா இருக்கல.
0: சுகமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், அமக்கலமா இருக்கேன், ஆரோக்கியமா
0: இருக்கேன். சூப்பர் சார்.
2: ஈஸியா சொல்லுவோம்.
0: ஈஸியாவா? ஓகே, ஈஸி தான், யோசிச்சு சொல்லிடலாம். அலுவலக பொருட்கள்,
2: டேபிள், சேர், பென், பென்சில், ஃபைல், அலமாரி, கம்ப்யூட்டர், ஃபேன், இருக்கைகள், அதிகாரிகள்.
0: சூப்பர் சார், 10 சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. அப்பா, 10 போதும்னு சொன்னா வந்து லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு 30 செகண்ட்ல வந்துட்டு சிலர்லாம் 15 வார்த்தைகள் கிட்டத்தட்ட சொன்னாங்க. சூப்பர், உங்களுடைய வந்து ஞாபக சக்தியை நினைக்கும் போது எனக்கே வந்து வியப்பா இருக்குது. சூப்பர். ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டா அதில் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத நம்ம எப்பவுமே வந்து கவனிப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ நல்லாவே வந்து விளையாடினீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ், நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ நேரம் இப்போ 4:55 ஆயாச்சு. உங்களுக்காகவே ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. பீஸ் திரைப்படத்திலிருந்து அராபிக் குத்துங்கிற சூப்பரான பாடல் தான். சிவகார்த்திகனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல், ஜோனிட்டா காந்தியுடன் இணைந்து பாடிய பாடல் தான் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நேர்களே, மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களார் ஜே ஜோனால்.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். இந்த அழகான மாலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. இந்த மாலை வேளையை ஏதோ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சுங்க. எங்கிருந்துப்பா நீ மோட்டிவேஷன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற எங்கேயும் இருந்தேன் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம உலக கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்குல்ல, இன்றைக்கி விடிய காலையில் இந்திய நேரப்படி இன்றைக்கி விடிய காலையில் அதனுடைய ஃபைனல்ஸ் நடந்து முடிஞ்சது. அதுலேருந்து எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் கிடச்சது, அது என்னென்னு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தோணுச்சு. அதை தான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் தான் நடந்தது, இல்லை அர்ஜென்டினா வந்து அவங்களோட டிஃபென்சிவ் கேம் ஆடினாங்க, ஸ்பெயின் வந்து அவங்களோட அட்டாக்கிங் கேம் ஆடினாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுனாக்கா, நம்ம என்ன தான் கேம் ஆடினாலும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னவோ நம்மளோட வலிமை என்னவோ அதுக்காக தான் கண்டிப்பாக ஆடணும். சரி, அடுத்து என்ன விஷயம்ப்பா, ரெண்டு விஷயம் சொன்னியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஸ்பெயின் தான் வந்து ஒரு கோல் அடித்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ யார் ஜெயிச்சாங்கன்றது பிரச்சனையே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தொடர்ந்து 19 முறை கோல் போட ட்ரை பண்ணாங்க, ஆனால் கடைசியாக அவங்களோட 20 முறையில் தான் அந்த கோலை போட்டு அந்த மேட்சை ஜெயித்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியாதுனா, கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் யார் பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுறாங்களோ, கிடைக்கிற எல்லா வாய்ப்பு கதவுகளையும் யார் தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம். ஸோ என்னப்பா ஃபுட்பாலு மோட்டிவேஷன் பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்ன தான் டாபிக் ரெயின்போ மேடையில் அப்படின்னு

கேட்டீங்கன்னா, சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா அப்படின்ற கேள்வி தான் நம்மளுடைய அந்த வரிகள் தான் நம்ம கேள்விக்கான அடிப்படை. அதாவது நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிருந்திருப்பீங்களே, அப்போ அங்கே நடந்த ஏதோ ஒரு விஷயம், என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாறி வராதுப்பா அப்படின்னு உங்களை யோசிக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு நான் உங்ககிட்ட பதில் பகிர்ந்துக்கணும் என்னப்பா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600338 மற்றும் ஒரு எண் 295205544 என்ற எண்ணில் என்னை அழைக்கலாம். சென்னையின் இணைப்பினாக 044 பயன்படுத்திக்கோங்க. சரி, நிகழ்ச்சியில் காலட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பாடல் கேட்டு வந்துடும். அந்த பாடல் சுறா திரைப்படத்திலிருந்து சிநேகனுடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்வி, நீங்க வெளியூருக்கு போயிருந்தப்ப நடந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறோம், எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுப்பா அப்படின்னு தான் நம்மளோட ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நம்ம கூட பேசுறதுக்காக நேயர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க யாரு உங்க பெயர்?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய இந்த அனுபவம் சொல்லுங்க. எங்க போன எந்த விஷயம் உங்களை வந்து இப்படி ஃபீல் பண்ண வச்சது?
1: எதை பத்தி சார் கேக்குறீங்க?
0: ஓகே, உங்களுக்கு தெரியாதா நம்மளுடைய டாபிக் என்னன்னு? இன்னைக்கு
1: சார் நாங்கள் வந்து தமிழ் எஃப்எம் ரெயின்போல இருந்து இப்போ வந்து ரெட் பாட்டி தமிழுக்கு மாறிடுச்சு சார். கும்பகோணம் ரெயின்போ
0: சார், இப்போ வந்து நான் உங்களுக்கு கேள்வி சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, அங்கே நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுப்பா அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்லுவீங்க? ஹலோ,
1: முடியல, மற்றவங்களுக்கு வாய்ப்பு போடுவோம் சார். நன்றி
0: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம், ராஜலட்சுமி லட்சுமணங்களா?
0: ராஜலட்சுமி மேம், சாப்பாடு நானும் இதை ஃபீல் பண்ண மேம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி.
2: அது என்னமோ ஒரு சாப்பாடுன்னு வச்சாங்க பாருங்க, அந்த சாப்பாடு சாப்பிடவே முடியல, பசிக்குது, என்ன பண்றது?
0: நம்ம ஊர் சாம்பார் இருந்தாதான் நமக்கு மனசு திருப்தியா இருக்கும்.
2: ஆனா பொதுவாவே நம்ம கடலூர், இப்ப நாங்க வந்து திருவாரூர் சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் ஓகே ஆயிடும் சாப்பாடு, எதுவுமே டிஃபன் லஞ்சு எதுவுமே. ஆனா அதை தாண்டி போனோம்னா ரேட்டு இதே ரேட்டு தான், சென்னையில உள்ள ரேட்டு தான். ஆனா ஒண்ணுமே நல்லா இருக்காது, காப்பியும் நல்லா இருக்காது, சாப்பாடும் நல்லா இருக்காது.
0: அதே மாதிரி அப்ப உங்களை சாப்பாடுதான் இப்படி ஃபீல் பண்ண வச்சிருக்கு, என்னதான் இருந்தாலும் என் ஊர் மாதிரி வராதுப்பா சாப்பாட்டுல அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு.
2: அதே மாதிரி சென்னையில இருக்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்டு பூவு இது மாதிரி நம்ம எங்க போனாலும் கிடைக்காது.
0: அதுவும் உண்மைதான். நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ நம்ம இன்றைக்கி கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வெளியூருக்கு போயிருந்தப்போ நடந்த எந்த விஷயம் உங்களை என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சதுன்றதான் நம்மளோட கேள்வி. நம்ம பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலேருந்து உங்கள் நண்பர் ஆண்டனி.
0: அன்பான இனிய மாலை வணக்கம் ஆண்டனி அவர்களே. நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: கண்டிப்பாக சார், அந்த உணவு எங்கே சொர்க்கமே என்றாலும் நீங்க டைட்டில் வைத்த போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு ஜஸ்ட் ஒரு நான் யங்ஸ்டரா இருக்கும்போது ஊட்டிக்கு போயிருந்தேன் உதகமண்டலத்துக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிற்றுண்டிகளை பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் இருந்தது. தமிழர் உணவு சிற்றுண்டி நிலையில சாப்பாடு பொதுவாகவே எங்க போனாலும் நான் சாப்பாடுதான் சாப்பிடணும் ஆசைப்படுவேன். அப்ப அந்த சிற்றுண்டி நிலையத்துல நம்ம நாடு சாப்பிடற மாதிரி இல்ல, கண்டிப்பா அந்த மாதிரி வேக வச்சாடு பருக்க பருக்க வச்சு எல்லாத்தையுமே அந்த சாம்பாரு எல்லாமே கத்திரிக்காய் மொத்தமா போட்டு, அதாவது பருப்பை வேக வச்சு தானே சார் சாம்பார் தான், தனியா பருப்பை வேக வச்சு போடுவாங்க சாம்பார் சாதம். ஆமா, அதை என்ன செஞ்சிருக்கா மொத்தமா காய் இல்ல வெங்காயங்க மொத்தமா வேக போட்டு பருப்பையும் போட்டு அப்படியே இறக்கி வச்சிடறாங்க.
0: சாம்பாரா இல்லப்பா, நீங்க காய்கறியை வந்து பருப்பு தண்ணியில வேக வச்சு வச்சிருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்களா?
3: 2-3 நாட்கள் அங்க ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கு. இந்த தொழில் விதியா போயிருந்தேன் நானு ஜஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து என்னதான் இருந்தாலும் அந்த மதுரை சாப்பாடு மாதிரி வருமா அவ்வளவுதான் நினைச்சேன் நான். என்னதான் இருந்தாலுமே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வர
0: கண்டிப்பா சார்.
3: கோயம்புத்தூர் பரவாயில்ல, மதுரை சாப்பாடு மாதிரி ஒரு சிற்றுண்டி நிலத்துல மாதிரி சாப்பாடு மாதிரி இருந்தது.
0: ஓகேங்க சார். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல ஊட்டி, நன்றி நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்மளோட நேயர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அவர் ஊட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உதகமண்டலம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக சொன்னார். அதை கேட்குறப்ப எனக்கு வந்து புல்லரிச்சிச்சு. எத்தனை பேர் நீங்கள் நம்ம உதகமண்டலம் சொல்கிறோம், எடுத்த உடனே ஊட்டி ஊட்டின்னு மட்டும்தான் சொல்கிறோம். நைஸா, நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் கேள்வி, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச மொமெண்ட் எது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நீங்கள்

இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கூட நம்மளுடைய நேயர்கள் கூட எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2980600038 மற்றும் ஒரு எண் 2952052554 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம். சென்னையின் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திக்கலாம். நம்ம அடுத்த நேயர்கள்ட்ட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஆதவன் திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மையோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய செயலை வந்துட்டே இருக்கு கேட்டு நினைந்தார்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 5:20 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இன்னைக்கான கேள்வி, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா, நம்மளுடைய தலைப்பா எடுத்திருக்கோம். நம்ம கிட்ட அவங்களுடைய பதில்களை பகிர்ந்துக்கிறதா நிறைய நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார், பாக்கம் பாலாஜி இருந்து கேஜி மோகன்கிருஷ்ணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க
2: சார்? ஊட்டியில இருக்க மாதிரி சார். இப்ப எங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு மழை பெய்யுது.
1: ஓ, எனக்கும் ஊட்டியில இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஏசி. சூப்பர் சார், இந்த வெயில் நாட்டுல மழை வந்து குளுகுளுன்னு இருக்கிறதே சந்தோஷம் சார்.
2: சார், எங்க நண்பர்களோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நாங்க தாய்லாந்து போனோம்.
1: தாய்லாந்து? வாவ், சூப்பர் சார்.
2: சார், நல்ல ஏரியா சார். ஆனா ஒண்ணு, அங்க ஃபுட் சரியில்லை சார். நம்ம ஃபுட்
1: சாப்பாடுதான் சார், எங்க வெளியே போனாலும் நமக்கு செட் ஆகாத மொத விஷயம் சாப்பாடு.
2: பாம்பு தேளு கண்ட கச்சாம் பீச்சு, தைலாந்து பீச்சு, தேர்ட்லாந்து பீச்சு, அந்த
1: ஃபுட்டே சரியில்லை உங்களுக்கு? ஃபுட்டு தான்.
2: ஆமா சார், அங்க நம்ம சரியில்லை.
1: சாம்பார் சாப்பிட்டாதான் மன திருப்தி வரும். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. கட்டிருப்பீங்களே நம்ம ஊர் சாப்பாடு, மன திருப்தி ஆயிட்டு சார்.
2: அப்புறம் அதுல நம்ம ஊர் சமையல் ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல, அந்த ஹோட்டல்ல சார் எங்களுக்கு சாம்பார் சாதம் கிடைக்குமா அப்படின்னா, சார் தக்காளி சாதம் நான் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்ப ஒரு 10 பேருக்கு ஒரு 2 ஹவர் போயிச்சு.
3: மனுஷன்
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வித்யா ரவிசங்கர் மேம், உங்க உங்க உங்க ஆடியோ அப்படியே கிளியரா பளிச்சுன்னு இருக்கு.
4: ஒரு சாதாரண ஒரு ஃபீவருக்கு போகணும்னாலே நிறைய ஃபார்மாலிட்டிஸ்.
1: ஓ, நம்ம ஊர்ல தடுக்கி விழுந்தா ஹாஸ்பிடல், நம்ம பாக்குறதுக்கு அவ்வளவு டாக்டர் இருக்காங்க.
4: ஆமா, நம்ம இங்க குறைச்சல மதிப்பிடுறோம், ஆனா இது ரெண்டுமே அங்க கஷ்டம்.
1: ஓ நைஸ் மேம், ஆனா லைக் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் பகிர்ந்துருவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நன்றி மேம், நன்றி நன்றி
4: நன்றி,
1: தேங்க்யூ மேம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கடைசியாக வந்த மேம் சொல்லியிருந்தாங்க, தனிமையவே வந்து ஃபீல் பண்ண விட்டாங்க என்னை வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன தான் இருந்தாலும் நம்ம மனுஷ மக்களோட புழங்குறது

வந்து அது ஒரு தனி சோகம், தனி சந்தோஷம்ல. சரி ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நின்றுருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். நம்ம நிகழ்ச்சியோட இன்னைக்கான கேள்வி தலைப்பு, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. அதாவது நீங்க வெளியூருக்கு போயிருந்தப்ப நடந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச சம்பவம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. சரி, நம்மகிட்ட பேசுறது நிறைய நேயர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார். மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க.
2: என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? சென்னை மாதிரி வராது சார்.
1: சென்னை மாதிரி அங்கேயும் வராது சார்.
2: ஏன்னா ஊர் சைட் எல்லாம் போனோம்னா ஏரி, குளம், இயற்கை காற்று இதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க இருக்க மாதிரி அங்க இல்ல.
1: இங்க எல்லாமே தடுக்க விழுந்தா நமக்கு கிடைக்கும்.
2: சினிமா தியேட்டர் இருக்கு, பீச் இருக்கு, பூங்கா இருக்கு, எல்லாமே இருக்கு இங்க.
1: ஆல் இன் ஒன் சென்னை. வெளியூருக்கு போனப்போ ஒரு விஷயம் என்ன விஷயம்?
2: இல்ல, இங்க ஊர் சைடு எல்லாம் போனா இயற்கை காட்சி ரசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருக்கும், இயற்கை காற்று சுவாசிக்கலாம். ஆனா இங்க வந்து உள்ள பொல்யூஷன் தானே சார்.
1: ஓகே,
2: சொல்லுங்கம்
1: சுந்தரேஷன்.
2: ஆமா சார், எங்க ஊர்ல எந்த ஊர்ல போய் பார்க்க பிடிச்சிருந்தா நம்ம ஊர்ல மாதிரி பீச் பார்க்க இயற்கை காட்சி எல்லாம் எங்கே
1: இனிய உலவாக அந்த திருக்குறள் தான் ஞாபகம் வருது நீங்க
2: சொன்ன உடனே. கோயில் தான் யாருக்கே தெரியும், கடவுள் மனசுல இருந்தா கோயில் கூட தெரியும்.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ
2: சார், நன்றி சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: மனோகரன் என்ன பண்றது?
1: ஆமா,
3: போரி கிழங்கு. அதான பாண்டிச்சேரிக்கு நாங்க

பூரியில சாம்பாரா, சோத்துல சாம்பாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். பாடல் எந்த படத்துல இருந்து கேட்டீங்கன்னா, அன்பே ஆறுயிரை திரைப்படத்துல இருந்து மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் ஏஆர் ரகுமானோடைய சிலை வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:41 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். இன்னைக்கான கேள்வி, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நம்ம கூட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நிறைய நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: இனிய மாலை வணக்கம் சார்.
2: இனிய மாலை வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர்.
3: சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன். கண்டிப்பா சென்னையை விட்டு தாண்டி போனாவே சென்னைக்கு எப்படா வரணும், ஏன்னா சென்னை அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு.
2: சென்னை வந்து ஆல் இன் ஒன் சார். இதுக்கு முன்னாடி தான் ஒரு நேரத்தை பேசிட்டு இருந்தேன்.
3: நான் வந்து உதகை போயிருந்தேன் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, ரெண்டு வருஷம் இருக்கும்.
2: ஓகேங்க சார்.
3: உதகையில போயிட்டு நைட்டு டிஃபன் ஒரு 10 நாங்க சரி டிஃபன் வாங்க போலான்னு, அங்க நானு பையன் அக்கா பையன் எல்லாம் போனோம்.
2: ஓகே,
3: போயிட்டு லாங்கா போயிட்டோம். டிஃபன் கடை இங்க அங்கன்றாங்க, எங்கேயுமே லாங் ரொம்ப லாங் போயிடும். ரிட்டர்ன் வரவே தெரியல.
2: ஓ, இந்த பிரச்சனை
3: தெரியல, ரூட் தெரியல. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு போன் பண்ணி கேட்டாலும், ரூம்ல இருக்கவங்களுக்கு போன் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது எப்படி வருதுன்னே தெரியல. அப்படியே எங்க பையன் சொன்னான், இது மாதிரி ஒரு மாதிரி ரூட் இருக்கு, இந்த ரூட்டு போயிட்டு அங்க ஒரு தேவாலயம் நாங்க பாத்து வச்சிருந்தோம். கரெக்டா தேவாலயம் கிட்ட வரும்போது கரெக்டா கண்டுபிடிச்சி அப்படியே வந்துட்டே இருந்தா கரெக்டா வந்துருச்சு எங்க இடம். அப்பதான் நினைச்சேன் நம்ம ஊர்
2: மாதிரி வராது,
3: எல்லாம் ஈஸியா போலாம்,
2: எந்த சந்தில போனாலும் நான் கரெக்டான ஏரியாவுக்கு போயிடும்டா.
3: ஆமா, இல்ல அது அது அப்படிதான் அப்படிதான் சார். சில இதெல்லாம் இப்ப எங்க பையன்லாம் வெளியூர்ல இருக்கும், அவனா வந்து கரெக்டா இந்த தனிமையை சொன்னாங்க பாத்தீங்களா, போய் ஒரு வாரம் அவ்வளவு கஷ்டப்பட்டான், இந்தியாக்க வந்துடுறான் அவன் அவ்வளோ. நாங்க அப்புறம் நம்ம நண்பர் ராஜே ஒருத்தர் கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, அப்புறம் இப்போ இருக்கா இப்ப கிளாஸ்க்கு விட்டு வரமாட்டான் போல, கூப்பிட்டா கூட
2: போன கொஞ்ச நாள் நம்ம ஊர் மாதிரி வராது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் இப்ப அங்க பழகிட்டாரு போல. சூப்பர்
3: சொல்றானே, ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரி இல்லப்பா அப்படின்றாங்க.
2: சூப்பர், தேங்க்யூ, நன்றி. வணக்கம், யாரு எங்கிருந்து?
4: ஹலோ
2: ஹலோ,
4: வணக்கம்.
2: வணக்கம்,
4: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
4: நல்லா இருக்கேன், குளஞ்சிநாதன் வாரியங்காவல்.
2: குளஞ்சிநாதன் வாரியங்காவல், கரெக்ட்டா சொல்றீங்க உங்க ஊர் பேரு?
4: ஆமா கரெக்ட்டா சொல்றீங்க, வாரியங்காவங்கறீங்க.
2: வாரியங்காவ தான சொன்னீங்க?
4: வாரியங்காவல் சொல்லாம ஆரியங்காவல்.
2: ஓகே ஓகே ஓகே, பக்கா. சரி, நீங்க சொல்லுங்க உங்களோட அனுபவம்.
4: என்னோட அனுபவம் என்னன்னா, சென்னைக்கு வந்தா நம்மள ஒரு நாளைக்கு மேல இருக்க முடியலங்க.
2: ஐயா, இப்பதான் ஒருத்தர் சொல்லிட்டு வர சென்னை மாதிரி வராதுன்னு நீங்க அதுக்கு டிஃபெண்ட் பண்ண வந்திருக்கீங்களா?
4: இல்லைங்க, என்னன்னு கேளுங்க. இப்ப ஏற்கனவே ஒரு நேயர் சொன்ன மாதிரி, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அன்று முதல் இன்று வரை எனக்கு வயசு வந்து 50 போகுது. இன்னைக்கும் பச்சையான காய்கறி வாங்கிக்கலாம், இயற்கை காற்று சுவாசிக்கலாம்.
2: தேவன்றப்ப இப்படி போய் முருங்கைக்காயை புடுங்கிட்டு வந்துடலாம், அந்த பக்கம் போனா முள்ளங்கி புடுங்கிட்டு வந்துடலாம்.
4: முந்திரி பழம், முந்திரி காய், அருமையா வாங்கிக்கலாம், நல்லா சிறப்பா இருக்கும். ரொம்ப
2: வெண்டிக்காயில
4: இருந்து கீரையில இருந்து எல்லாமே அதிகாலையிலே வாங்கிக்கலாம். 7-8 நம்ம கோவில சுத்தி கடை போட்டுருவாங்க, அருமையா இருக்கும்.
2: சூப்பர் சார்,
4: சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் மாதிரி வராதுங்க.

0: அவங்கவுங்க ஊருக்கு அவங்க ஊர் வராது.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்,
0: நன்றிங்க.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்மகிட்ட நிறைய நேயர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் இந்த கேள்விக்கு. அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் ஒரு 295-2-0-554 அப்படின்ற எண்ணில் தான் அழைக்கணும். சென்னையின் இணைப்பு எண்ணாக 044-என்றதை முன்னாடி பயன்படுத்திக்கிங்க. சரி, நம்மகிட்ட பேசுகிறது அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: சொர்க்கமே என்றாலும்
1: நம்ம ஊரே போல நம்ம நாட்டுக்கு. சொல்லுங்க.
2: குரல் நல்லா சூப்பரா இருக்கு சார்.
1: நன்றி சார், நன்றி. பாலா கிருஷ்ணா.
2: பாலகிருஷ்ணா சார், அடையாள மெட்ல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் சார்.
1: ஆசீர்வாதம் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஆரம்பிக்கிறப்ப பாட்டோட ஆரம்பிச்சீங்களே
2: சார். நாங்க கேரளாவுக்கு போயிருந்தோம் சார். நாங்க ஒரு 55 பேர் பஸ்ல.
1: 55 பேர், சூப்பர்.
2: அந்த கேரளால போய் எல்லாம் 12 மணி நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு போனாங்க. சாப்பிடு உக்காந்தாக்க சாப்பாடு நம்ம ஊரு சாப்பாடு மாரியா இல்ல, கொட்டை கொட்டை கொட்டையாக்குது. சும்மா ஒரு கஞ்சி ஒரு கஞ்சி தட்டுல வைக்கிறாங்க, நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல சார்.
1: அவங்க அவங்க சாப்பிட்டு பழகின அரிசி, அவங்க அந்த அரிசி பேர் மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அவங்க.
2: ஆமா, நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஊரு சாப்பாடு மாரியா சாப்பாடு வராது. மதுரையில கூட சாப்பாடு சூப்பரா இருக்கும் சார்.
1: தமிழ்நாட்டு சாப்பாடுன்னா மதுரை தான் அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சிருக்காங்க அவங்க.
2: சாம்பாரு ஊட்டினு சாப்பிடலாம் சார், அவ்வளவு சேஸ்டாரு மதுரையில.
1: நீராட்டவங்க
2: கோயிலுக்கு போனோம் ஒரு ஆட்டிக்கு தான். அப்ப 7 நாள் டூர் சார் நாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க சார்.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: எந்த
1: ஊரு?
3: ஆர்க்டிக்
1: சர்க்கிள் கிட்ட. ரைட்ரா, நம்ம ஊருக்கு அந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குமே.
3: அதுவும் நல்ல விண்டர் பாருங்க, செப்டம்பருக்கு மேல போயிட்டு கிட்டத்தட்ட 7-8 மாசம் இருக்கு.
1: முடிஞ்சு, உறைபனி காலம் தான்.
3: உறைபனி மைனஸ்ல போறது, -20. வெளியில போயிட்டு அந்த கதவை திறக்க முடியாது, திறக்கிறதுக்குள்ள கையெல்லாம் ஃப்ரோசன்.
1: உங்களுக்கு அப்ப தோணுச்சு, எப்பதான்டா நான் நம்ம ஊருக்கு போய் நம்ம ஊர் வெதர்ல இருப்பேன், என்னால முடியலடா இங்க.
3: இங்க வந்தவன்ன ஏர்போர்ட்ல முதல்ல போய் வெயில்ல நிக்க தாங்கல நமக்கு. அதனால அதான் நினைச்சேன், இங்க இருக்கும்போது வெயில் வெயில் கத்துறோம். ஆனா என் பையன் சொல்லுவாரு, உன்னை கொண்டு போய் எப்படி பாரு பனியில உட்காந்துன்னா அங்கேயும் தாங்கலன்றா. இல்ல இல்ல, இந்த மாதிரி பனியில உட்காந்துவேன்.
1: வெயில கூட கொடுத்துருங்கடா, நான் தாங்கிப்பேன், பனியில விடாதீங்கடா.
3: அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. நன்றிப்பா.
1: நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி நன்றி. ஸோ நேயர்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. நாம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து நேயர்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். ரித்தம் திரைப்படத்தில் இருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியோடைய குரல்ல வைரமுத்தோடைய வரிகளில் ஏஆர் ரஹ்மானோடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 5:54 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய நிறைவு காலர் யாருன்னு பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ப்ரோ, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: ரொம்ப
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அட் லாஸ்ட் எப்பயும் பிடிச்சிட்டேன் உங்களை.
0: சொல்லுங்க சார், உங்களோட அனுபவம். நீங்க தான் நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் காலர், நிறைவு காலர்.
1: நிறைவு காலம். அதாவது ப்ரோ, ஆக்சுவலி நான் பார்க்க போனீங்கன்னா, இந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே மிஸ் பண்ணேன். எனக்கு வந்து போஸ்டிங் பெங்களூர்ல போகும் பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல

0: சாம்பார்லாம் ரொம்ப திதிப்பா இருக்கும் ப்ரோ. நம்ம சமைக்கிறதுக்கும் கர்நாடகா ஸ்டைல் ஆஃப் உணவு அப்படிங்கறதுக்கும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். நம்ம ஊர் சாப்பாடு அப்படிங்கறது கிடைக்கலையே அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது அந்த மொழி, அந்த பாஷையை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் ப்ரோ. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் கன்னட கன்னடமா தமிழ் ஆட்கள்.
1: எங்கடா தமிழ் காதல விழுவோம், யாராச்சும் தமிழ் பேசுங்களேன் அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு.
0: ஆபீஸ்ல போனா இங்கிலீஷ், வெளியில வந்தா கன்னடம். என்னையா இது, நமக்கு தமிழே மறந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் நான் பட்டுட்டு கடைசியா வந்தா போதும் அப்படின்ட்டு நம்ம ஊருக்கு வந்து நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு. அப்ப ட்ரைனிங் வேற ப்ரோ, லீவு அது இது எதுவுமே கிடைக்கல. நம்ம ஊரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஒரு 20 இயர்ஸ் இருக்கும், டக்குன்னு அந்த காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு உடனே ஒர்க்குக்கு வர போனேன். அது மறக்கவே முடியாது அந்த தருணம். நம்ம ஊருக்கு வந்தோடனே நம்ம ஊர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஒரு 4 பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தமிழ்ல ஒரு பேச்சை போட்டுட்டு அப்படின்னு ஹாப்பியா இருந்தது.
1: நன்றி சார், நன்றி சார், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து. நன்றி சார்.
0: தேங்க்யூ ப்ரோ,
1: நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டுருந்தோன்னா, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு கேட்டுருந்தோம். நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, சாப்பாடுப்பா நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் சாம்பாரை சாப்பிட்டா தான் என் வாயில் நாக்கில் வந்து மறுபடியும் ருசியோடைய அனுபவம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, அங்கே வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ தனிமையை ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க, இங்கே மக்களோட மனுஷங்களோட புழங்கி பழகிட்டு இருந்தேன்னே தனிமையில் விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தர் சொல்லியிருந்தார், என் ஊரில் எந்த ஸ்ட்ரீட்ல இறக்கி விட்டாலும் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த ரொம்ப, ஆனால் வெளியூருக்கு போயிட்டு வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காலர்கள் நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்ககிட்ட சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜி கிருஷ்ணா. மறுபடியும் 7 மணிக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் கடைசியாக ஒரு பாடல் போட்டு கிளம்புறேன். பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரி திரைப்படத்திலிருந்து SJ சூர்யா மற்றும் கல்யாணியோடைய குறைகள் குரல்ல, வாலியோடைய வரிகளில் தேவாவுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

வளர்ச்சிக்கு உதவிடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்துக்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியிருக்கிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங் ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். உலான் பேட்டரில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சர்தாக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

waving your banner all over the place.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷ வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ நம்ம இப்போ எந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ சாட் பாக்ஸ். ஆமாங்க,

இப்போ எந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ சேட் பாக்ஸ். ஆமாங்க, ரெயின்போ சேட் பாக்ஸ், சேட்டு வித்து பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் உங்களோட விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். நீங்கள் உங்களோட விருப்ப பாடலில் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101 புள்ளி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2980600038 மற்றும் ஒரு எண் 2952052544 என்ற எண்ணில் சென்னை இணைப்பு எண்ணாக 044 முன்னாடி பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் கூட பேச வந்திருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. ஸோ நிகழ்ச்சியோடைய முதல் காலர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க நமக்காக, அவங்கிட்ட பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? கல்யாணராமன் திரைப்படத்தில இருந்து காதல் வந்துருச்சு பாடல், ஜி என் ரங்கராஜன் அப்படின்ற ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ண படம் அது. ஆக்சுவலி கம்போசர் வந்து நம்ம இளையராஜா தான். கேட்டு இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? கண்ணுக்கு கொடுக்குற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சித்தின்ப நதியே.

0: நேரம் 7 மணி 7 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட்டு வித்து பாட்டு. ஆமாங்க, உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2 9 8 6 0 0 3 8 மற்றும் ஒரு எண் 2 9 5 2 0 5 5 4 என்ற எண்ணில் அழைச்சு உங்களோட விருப்பப்பாடலை சொன்னீங்கன்னா நம்ம உங்களோட விருப்பப்பாடல் நம்ம சேனல்ல வந்து ஒளிபரப்பாகும். சென்னையின் இணைப்பினாக 0 4 4 பயன்படுத்த மறந்துடாதீங்க. ஸோ நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு காலர் இருக்காரு, பேசுவோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: வீரதுரை, சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல்.
1: படம் வந்து நாடோடி பாட்டுக்காரன் சார்.
0: நாடோடி பாட்டுக்காரன்,
1: அந்த படத்துல இருந்து ஆகாய தாமரை அருகில் வந்தது என்ற பாடல் சார்.
0: ஆகாய தாமரை அருகில் வந்தது, கண்டிப்பா சார். உங்களோட விருப்ப பாடல் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. சோ நம்ம வீரதுரை கேட்டுக்கிட்டு ஏத்த மாதிரி நாடோடி பாட்டுக்காரன் அப்படின்ற படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் அப்படின்னு வந்த பாடல் இளையராஜாவுடைய குரல் மற்றும் எஸ் ஜானகியோடைய குரலில் இளையராஜாவுடைய இசையிலையும் வந்திருக்கு. வாலி தான் நம்மளுடைய வரிகளை எழுதியிருக்காரு. ஸோ கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:13 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு. ஆமாங்க, உங்களுடைய விருப்ப பாடலாம் தான் இங்கே ஒழிச்சிட்டு இருக்கு நம்மளுடைய சேனலில். அடுத்ததாக ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் குளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க. நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு.
1: பரவாயில்லைங்க சார். உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து உன் பார்வையில் பைத்தியமானேன் என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: அனைத்து நேயர்களுக்காகவும் கண்டிப்பா சார், உங்களோட விருப்பப்படி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு சார். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர் கேட்டுக்கிட்டு கேட்டப்ப அவர் சொல்லியிருந்தாரு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுமங்கலி இணைந்து பாடிய பாடல். கபிலனுடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலை.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:21 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் ரெடியா இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு. பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்,
5: ஹலோ.
4: ஆ சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க.
5: நாகராஜன் சார்.
4: நாகராஜன், உங்களுடைய விருப்பப்படல என்ன?

0: என்று சிதம்பரம் ஜெயராமன் பாடிய பாடல். இன்பத்தை
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா சூப்பரா பண்ணுங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்மளோட நேயர் கேட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தங்கப்பதுமை திரைப்படத்துல இருந்து பாடல் வருது. அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடல் நம்ம சேனல்ல கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554. இது இந்த ரெண்டு எண்ணில் அழைச்சி உங்களோட விருப்ப பாடல் தெரிவிக்கலாம். அதை நம்ம நம்மளோட சேனல்ல ஒளிபரப்போம். மறந்துடாமல் 044 எண்ணை சென்னையின் முனை சாரி முன் இணைப்பு எண்ணாக பயன்படுத்துங்க. ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி தங்கப்பதுமை திரைப்படத்தில் வந்து சிஎஸ் ஜெயராமன் பாடிய பாடல், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எழுதிய பாடல் இது, கம்போசர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களோட இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

தகுந்தவளை வாழாமல் வைத்து விட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன்னான்.

ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பம் ஆவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும்

0: தங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
1: அன்பை கடு

0: பெண்களை ஆனந்தம் பண்றீங்க.
1: கொடுத்தவனே பரி.

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தம்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 7:29:30. இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:33 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டை வித்து பாட்டு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் உங்களோட விருப்ப பாடல்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவர்களிடம் பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: தேவிகா மேம் சொல்லுங்க, உங்களோட விருப்ப பாடல் என்ன? நீங்க சொல்ற பாட்டு இங்க வரும்.
2: சரிங்க சார். படம் வந்து சின்ன கவுண்டரு, அதுல வந்து கவுண்டரையா நல்லா மாத்திக்கிட்டா இவளை விட்டுறாதீங்க, அந்த பாட்டு போடுங்க சார். மலேசியா வாசுதேவன் பாடினது.
1: கண்டிப்பாங்க மேம், அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். நன்றிங்க மேம்.
2: நன்றி.
1: ஸோ நம்ம நேயர் கேட்டெடுத்து ஏற்றபடி சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவனுடைய குரல்ல, ஆர் வி உதயகுமாரோடைய வரிகளில், இளையராஜாவுடைய செயல கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுலி.
3: நல்லா மாட்டிக்கிட்டா இவளை விட்டுறாதீங்க, ரெடியா?

0: நேரம் 7:31 ஆகிட்டு இருக்கு. நீங்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இங்க ஒழிச்சிட்டு இருக்கு. அடுத்து எந்த நேயர் நம்மளுடைய இணைப்பில் இருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சத்யநாராயணன் சார், சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: படம் வந்து நாடோடி தென்றல்.
0: நாடோடி
1: பாடல் வந்து யாரும் விளையாடும் தோட்டம்.
0: யாரும் விளையாடும் தோட்டம், பாரதி ராஜாவுடைய டைரக்ஷன்ல வந்த படம்ல.
1: ஆமா,
0: சூப்பர் சார்,
1: பாடல் நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாங்க சார், உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டு.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி சார்,
1: தேங்க்யூ.
0: ஸோ நம்மளோட நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே நாடோடி தென்றல் அப்படின்ற படத்துல இருந்து பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, யாரும் விளையாடும் தோட்டம் அப்படின்ற பாடல். மனோ மற்றும் சித்ராவுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசை மற்றும் வரிகள்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 7:45 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். நம்ம ஷோடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1960 50கள்ல இருந்து 2020 வரைக்கும் எல்லா வெரைட்டியான பாட்டும் இங்கே வரும். நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 2952055544. சென்னையின் இணைப்பு எண்ணாக 044 பயன்படுத்திங்க. நம்ம கூட பேசுறதுக்காக நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர்
1: குமார். குமார் கூடாஞ்சேரில இருந்து பேசுறேன்.
0: குமார், சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: பழைய பாண்டியா படத்துல வந்து அட்டி காய் காய் காய்.
0: பழைய பாண்டியா திரைப்படத்துல இருந்து கண்டிப்பாங்க சார், அந்த பாடல் வந்துட்டே இருக்குங்க சார். நன்றி சார்.
1: ஓகே, நன்றி நன்றி.
0: ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. பலே பாண்டியா திரைப்படத்துல இருந்து கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: ¿Aló? ¿Aló? ¿Aló?
1: ஹலோ
0: ஹலோ ஹலோ,
1: சார்.
0: வணக்கம் சார்.
1: சார் கேட்குதுங்களா? இணைப்பில் தான் இருக்கீங்க.
0: ஆ, கேளு சார், கேளு சார்.
1: ஆ சொல்லுங்கள், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்கள்.
0: ராணிப்பேட்டை மாவட்டம் கியூ சாரம் செல்லும் பேசுகிறேன் சார்.
1: ஆ சொல்லுங்கள் சார், உங்களோட விருப்ப பாடல் என்ன?
0: படம் வந்து படிச்ச புள்ள,
1: படித்த புள்ள. ஓகே.
0: பாடல்

0: வந்து பூங்காற்றே இனி போதும் என் மனம் தாங்காது அந்த பாட்டு சார்.
1: பூங்காற்றே, ஓகேங்க சார், உங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு.
0: உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் சார், அனைவரும் கேட்கலாம் சார்.
1: நன்றி சார், நன்றி சார், எனக்காகவும் நேயர்களுக்காகவும் டெடிகேட் பண்ணது, நன்றி சார். ஸோ நம்ம நேயர் கேட்டது கேட்ட மாதிரியே படித்த புள்ள திரைப்படத்திலிருந்து பூங்காற்றே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்குது. மனோ மற்றும் சித்ராவுடைய குரலில் இளையராஜாவுடைய சில கேட்டு நினைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 5:55 ஆயிட்டு இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து? கலா மேம், சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: சார்,
0: அந்தே நாட்கள் திரைப்படத்துல இருந்து பாடல்.
1: கவிதை அரங்கேறும் நேரம்.
0: கவிதை அரங்கேறும் நேரம். ஓகேங்க மேம், நம்ம நீங்க தான் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு காலர், ஸ்பெஷல் காலர். உங்களோட பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. ஸோ நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி

0: வந்துவிட்டோம். இங்கே கடைசியாக வர பாடல் அந்த 7 நாட்கள் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வந்துட்டே இருக்குது. இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களிடம் வந்து உரையாடும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன்.
1: சசகனிசபானிசாசா சசசமகனிசபானிசாசா நிசசபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபப

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக

மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமளித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்பீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Good evening, Chennai. A warm welcome to everyone tuned into the lovely radio sets. Good evening, Chennai. Good evening, Puducherry. And good evening, Coimbatore. You are tuned in with me, Ajayani, live from the studios of Akashwani, Chennai on 101.4 FM Rainbow, Chennai and 102.8 FM Puducherry and 103 Coimbatore. Time for Western music until 9 p.m. happens to be a request show. So you want to make a request, listen to a song of your choice. All you need to do is pick up your mobiles and dial in the numbers 044-298-60038 and 044-295-20554. Time for the first song to go on air is going to be Bryan Adams singing away Summer of 69.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.
2: நேரம் 9:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு பேச வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. ரெயின்போ ராகங்கள்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மெலோடியான பாடல்ஸ் தான் வரப்போகுது. அதுவும் நிறைய பாடல்கள் வந்துட்டே இருக்குது. அந்த வரிசையில் முதல் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஹரிஹரன் அனுப்பமா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் தேவாவோடைய இசையில் கேட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:07 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நாம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிமையான மெலடியான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு தேவாவுடைய ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தேன் இல்லையா, அடுத்தது இளையராஜாவுடைய ஒரு பாடல். நீங்கள் இளையராஜா அப்படின்னு சொன்னாலே எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வர பாடல் இதுவாக தான் இருக்கும், அவதாரம் திரைப்படத்திலிருந்து தென்றல் வந்து தீண்டும் போது. இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், வாலியோடைய வரிகளில் அஃப்கோர்ஸ் இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்தீர்கள். FM ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

அந்த வரிகளை, இந்த பாடலில் நிறைய விஷயம் சொல்லலாம், எனக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. குயில் கூவுற மாதிரி, பூவிலிருந்து அதுவாக வாசம் வர மாதிரி, ஓடையில் நீர் ஓடுற மாதிரி, காதல் நடத்து இயற்கையில் நடக்கிற ஒரு இயற்கையின் போக்கில் நடக்கக்கூட ஒரு நிகழ்ச்சி. அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது, யாராலையும் மாற்றவும் முடியாது. இந்த மாதிரி நிறைய மெலடியான பாடல் இருக்குது அந்த வரிசையில். அடுத்ததாக வரும் பாடல் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவோடைய வரிகளில் தேவாவோடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 9:19 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ரெயின்போ ராகங்கள், மெல்லிசையான மெலடியான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம பாஷா திரைப்படத்தில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா. அடுத்ததாக ஒரு மெல்லிசையான பாடல், தேவா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு தொடங்குற பாடல். தேவாவோடைய இசையிலேயே வாலியோடைய வரிகளில் சித்ராவோடைய குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே சமதுள்ளு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் எல்லாமே என் ராசாத்தான் அப்படின்ற படத்திலிருந்து அழகான மஞ்சப்புறா அப்படின்னு தொடங்குகிற பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகியோடைய குரலில் எம் ஜெயதேவனுடைய வரிகளில் இளையராஜாவோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசையான பாடல்கள் தான். நம்ம நிறைய பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலில் சில வரிகள் வரும், அதாவது இந்த காதலியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காதலன் வந்து பாதி ஜீவன் பாதி உசுரோடு தான் வாழ்ந்துட்டு வந்ததாகவும், மிச்ச ஜீவன் வந்து அவங்கள பார்த்த பிறகு வந்ததாகவும் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் நல்லா இருந்துச்சு, அதை மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரைய மௌனமா அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோடைய குரலில் வித்யாசாகரோடைய செயலில் வந்துட்டே இருக்க கேட்டேன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுடு.

நேரம் 9:37 நிமிடம் ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல். இந்த பாடல் வந்து எப்படியாப்பட்ட பாடல்னா, கிராமங்களில் இந்த திருமணம் கல்யாணம்னு ஒரு நிகழ்ச்சி வந்துட்டா அந்த குழாலாம் கட்டி பாட்டு போடுவாங்கல்ல, அந்தல கண்டிப்பாக இந்த பாடல் இல்லாமல் அந்த திருமணம் முடியவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு பாடல் அது. என்ன பாடல் நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் யார் பாடினாங்கன்னு சொல்லிடுறேன். சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோடைய குரலில் தேவாவோடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்தவர்கள் எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதுலு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் மோகமுது திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

நேரம் 9:47 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகளில் இசையோ இளையராஜாவோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைத்தவர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூது.

நேரம் 9:53 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய இனிமையான மெலடியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் மன்னத்தொட்டு கும்பிடணும் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். பிரைசூடனோடைய வரிகளில் தேவாவுடைய இசையில் வந்துட்டே இருக்க கேட்டேன். இந்த தேஃபம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 9:57 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய மெலோடியான மெல்லிசையான பாடல்கள்லாம் கேட்டோம் இல்லையா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது கப்பலோட்டிய தமிழ் திரைப்படத்திற்காக பி ஸ்ரீனிவாசன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் ஜி ராமநாதனுடைய இசையில். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு விடப்படுறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 10 மணிக்கு ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வந்து உரையாடுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்துட்டு இருக்க கேட்டேன் தருங்கள் FM ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

റെയിൻബോ റിവൈൻ. நேரம் 10:01. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் பழைய மெல்லிசையான பாடல்கள் தான் நாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திற்காக டிஆர் மகாலிங்கம் பாடிய பாடல். ஏ மருதகாசி அவர்களுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் வந்துகிட்டே இருக்க கேட்டு நின்றுங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூரம்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் பழைய மெல்லிசையான பாடல்கள் தான் கேட்டுகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர பாடல் என்ன, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்ற படத்தில் இருந்து ஒரு காதலி பெண்ணு வந்துட்டாலே நிலாவுக்கு ஒப்பிடலாம் எப்படி. ஆனால் எல்லோரும் எப்படி சொல்லியிருப்பாங்க, என்னுடைய காதலி வந்து இல்லாட்டி லைக் பெண் வந்து நிலா மாதிரி இருக்கான்னு. ஆனால் இந்த பாடலில் ஹீரோ என்ன கேட்பார்னா, வெண்ணிலாவே நீ என் காதலிக்கு அக்காவா தங்கச்சியான்னு கேட்டிருப்பார். இந்த மாதிரி ஒரு கம்பாரிசனை வேறு யாரும் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுடைய வரிகள். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதம்.

0: இன்னா வெயில்.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கிற இந்த வேளையில் ரெயின்போ ரீமை நற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் திருச்சி லோகநாதன் இணைந்து பாடிய பாடல் அதித்தி நாராயண ராவோடைய இசையில் வந்துட்டே இருக்கேன். கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

கமதனிதக கண்களும் கவி பாடுதே, நிம்மத கமதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதாத தனிதாதாத தனிதா ககத தனிதா தனிதா ககத நிதக கதனித கமதனிதக கண்களும் கவி பாடுதே, மாமா மகத மகத கதனி கதத தனித நிதமா.

இரும்புத்திரை படத்திற்காக திருச்சி லோகநாதன் பாடிய பாடலை கேட்டு முடித்த நேரம் 10:17. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கைராசி திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஆர் கோவிந்த் கோவர்தன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளில் கனிய கனிய மழலை பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:33. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகள்.

நேரம் 10:37 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ ரீவைன். அற்றை திங்கள் நன்னிலவில் பழைய மெல்லிசை பாடல்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.7 தான், 101.4 தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வரும் பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக ஜிக்கியோட குரலில் வந்துட்டு இருக்கேன். கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமதுடு.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பாதை தெரியுது பார் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் எம்பி ஸ்ரீனிவாசனுடைய இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

திலகம் திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:50. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் படிக்காத மேதை திரைப்படத்திற்காக பி லீலா பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

அக்பர் திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:57. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை நாம் நெருங்கிட்டோம். மற்றொரு நாள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் உங்களை சந்தித்து உரையாடும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது அரபு நாட்டு அழகி திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா மற்றும் பி சுசிலா பாடிய பாடல். கேட்டு நின்றிருங்கள் FM Rainbow 101.4.

பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இனிமையான இந்த இரவு வேளையில் அருமையான பாடல்களை தான் வந்து இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வருகிறது அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வருடுகிறாய் மெல்ல. எஸ், வருடும் அளவுக்கு தான் இந்த நம்ம பாடல்லாம் இருக்க போகுது. நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் நட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்குறதே தனி சுகம்தாங்க. நம்ம ட்ராவலில் இருக்கும் போதும் சரி, தூங்க போகும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கும்போது அது ஒரு இனிமையான ஒரு உணர்வை கொடுக்கும். அதேமாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான இதமான பாடல்களை கேட்கும்போது அது ஒரு மாதிரியான சுகமான உணர்வுகளை கொடுக்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர். எனக்கு தெரியும், நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவச்சு போடு, நகம் கிடைக்கும்.

0: ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: நேரம் 11:20 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் தான் அணிஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அருமையான இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:32 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இறுதியாக நம்ம கேட்ட பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திற்காக பென்னிதயாள் மற்றும் ஹம்சிகா குரலில் நாமத்துக்குமார் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரலில் உமாதேவி வரிகளில் கோவிந்த் வசந்தா இசையில். கேட்டு இணைந்தீர்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில்.

நேரம் 11:46 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்து குழுவினர் குரலில், உமாதேவி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குக்கு திரைப்படத்திற்காக RR மற்றும் திவ்ய ரமணி குரலில், யுகபாரதி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமானுடைய இசையில்.

நேயர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரு.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளை

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம். ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும் ஓடு நூறு வேஷம் தினம் போய்ய சொல்லியேசும் டாங்கு டாங்கு.

போக்கா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு வாக்கு வெத்தலக்குள் போட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரலில் தஞ்சை என். ராமையா தாஸ் வரிகளில் எஸ். தட்சிணாமூர்த்தி இசையில்.

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் என்ற திரைப்படத்திற்காக திரிபுர சுந்தரி என்று தொடங்கும் பாடல். கேஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், வி தட்சிணாமூர்த்தியின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை 102.3.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏடி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

ஒரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர்.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறு

வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையை.

காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான்

களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும், ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும், நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முடங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா, நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா, ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு, மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா, சொன்னபடி செய்து

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா. கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே, ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே, வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆ

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ, என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய

ஆணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள்வீரே கற்றவர்களோடு என்னை

மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான்.

உன்னிடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக.

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா, முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய், முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன்.

தளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பாராய்.

இணைந்திருக்கிறோம் அருள்மணிமானையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம்.